अज समझे।

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 FM அலைவர் சூடாக இப்பொழுது முதல் CMR தமிழ் FM-இன் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஜூலை மாதம் 21 2026 செவ்வாய்க்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஜூலை 21 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் CMR கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 22 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் அணித்து காணப்படுகிறது. 29 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி மடக்கி 20 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாக செல்சியஸாக இருக்கும். சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. நாளை புதன்கிழமை பகற்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 21 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோளி நிறைந்திருக்கும். சில இடங்களில் அங்காங்கே முகில் கூட்டம் தென்படும். காற்று 20-40 கிலோமீட்டர் வரையிலான வகுத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக இருக்கும். வியாழக்கிழமை 24 பாகை செல்சியஸ், சூரியோடி நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை இரவு பொழுது 15 பாகை செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடி நிறைந்தொரு நாளாக வெள்ளிக்கிழமை பொழுதும் இருக்க போகிறது. இரவு பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடையும். வானம் தெளிவாக இருக்கும். சனிக்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸ். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது சனிக்கிழமை இரவு பொழுது 19 பாக செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 30 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் 179.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது சாதாரண எரிபொருள். இருந்தாலும் கூட இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண எரிபொருள் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டுமென்று தேவை இருப்பவர்கள் நீங்கள் இந்த இரவு பொழுதிலே 12 மணிக்கு முன்பதாக நிரப்பிக் கொள்ளலாம். 179.9 விட குறைந்த விலையிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கும். 12 மணிக்கு பின்பு விலை அப்படியே தான் இருக்க போகிறது. ஆனால் 179.9 விற்பனை செய்யப்படும். எனவே அவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். 9:30 இணங்கி இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இதயநாதம் கேட்கலாம். 11 மணிக்கு வினாடி வினா. 12 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நேர்கள் பின்னிரவு அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு 9 மணி வரை இணைந்திருக்கலாம். இது CMR தமிழ் FM. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். உங்களுக்காக ஒரு விடுகதை தரப்போகிறோம். நீங்கள் விடுவிக்கப் போகிறீர்கள். சின்ன மாப்பிள்ளை யாரு? திரைப்படத்திலிருந்து பாடல் நடிக்கிறது மனோ சொல்லத்தான்.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
1: நேரம் 9:11 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமிலே விடுகதை ஒன்று வரப்போகிறது. அதை நீங்கள் விடுவிக்க வேண்டும். என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள். என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள். என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள். நான் யார் என்று கேட்கிறது அந்த விடுகதை. என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள். என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள். நான் யார்? 4165935
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4164 7000 4162847000.
5: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 4169 03 9999.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
1: நேரம் 9:13 விடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10:00 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இதயநாதம், 11:00 வினாடி வினா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள். என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள். நான் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165935003 என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள். என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள். நான் யார்?
8: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
13: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
1: நேரம் 9:15
7: CMR
1: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மாத்தரை பிரவுன்ஸ்கில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவின் செம்மணி மனித புதகுழியை நாளைய தினம் பார்வையிடவுள்ள நிலையில் சர்வதேச நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். டாஸ்மாக் மதுபான கடைகளில் புகையிலை பொருட்கள், பீடி, சிகரெட் விற்கக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் தடை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பார்களில் விற்கப்படும் குடிநீர், குளிர்பானங்கள் தரச்சான்று பெற்றதாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. 2026 காட்டுத்தீ பருவம் ஒன்டாரியோவில் இதுவரை இல்லாத அளவு மிக மோசமானதாக இருக்கும் என சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் நுரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். நேரம் 9:17 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள், என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள் என்று கேட்டிருந்தோம். அதுக்கான விடையோடு வந்திருக்கும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், என்ன விடையாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
14: என்ன
1: சொல்லுங்கள், என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள், என்னை பயன்படுத்துபவர்கள் என்னை உருவாக்க மாட்டார்கள். சரி, பார்ப்போம் அது பொருத்தமாக இருக்கிறதா என்று. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
15: லிங்கம்.
1: லிங்கம் சொல்லுங்கள். லிங்கம் வேலையிலே படு வேகமாக இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது, அப்படியோ? உங்களுக்கு முதலே வேலை சத்தம் கேக்குறதா? சரி சொல், என்ன விடை பொருத்தமாக இருக்கும் என்று தெரிய நினைக்கிறீர்கள் லிங்கம்?
15: உருவாக்க மாட்டாரோ உருவாக்குவாரோ?
1: என்னை உருவாக்கும் ஒவ்வொருவரும் என்னை பயன்படுத்த மாட்டார்கள், என்னை பயன்படுத்துவார்கள் உருவாக்க மாட்டார்கள்.
15: கனவு.
1: கனவு எப்படி சொல்லுகிறீர்கள்? நித்திரைக்கு போனா தானே கனவு வரும். நான் நித்திரையை சொல்றேன் இல்லையா,
15: கனவு வரும்.
1: ஓ, சொல்லுங்கள், எது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதுதான் பொருத்தமாக இருக்கும்
15: என்ன?
1: உருவாக்குவர்கள் ஒரு காலமும் பெரும்பாலும் அதையே பயன்படுத்த மாட்டார்கள். சரி, எதிர்ச்சியாக பயன்படுத்தினாலேயே மற்ற என்னை பயன்படுத்துபவர்கள் இதை உருவாக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மைக்கு நன்றி. ஆமாம், நேர்கள் குறிப்பிடுத்து போன்று அது இந்த சவப்பட்டி அல்லது பெரியதுப்பட்டி என்று கூட சொல்லுவார்கள். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேரம் 9:18 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
16: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
17: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை. ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிரம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
18: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா
19: தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
20: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வன் 101.3.
1: நேரம் 9:21. தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாடலாக 101.3
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஸ்வேதா மோகன் பாடுகின்ற பாடல் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது. 2015 வந்த தங்கம்.

0: நேரமிரவு 9:30 சேம்பார் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 15 விசாரணையின்றி விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவருக்கு பிணை வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களால் தீவக கடற்தொழிலாளர்களின் 500,000 ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுத்து நாகசமாக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் உபத்தலைவர் சிவபாலை அந்தோனி சிவராசா தெரிவித்துள்ளார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் தடியடியில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் ஆம் ஆத்மி கட்சி செய்யும் என்று அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். யுக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 15 விசாரணையின்றி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த ஒருவருக்கு பிணை வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை நடத்தப்படாமல் நீண்ட காலம் ஒருவரை தடுப்பு காவல் வைத்திருப்பது அவருக்கு பிணை வழங்குவதற்கான போதுமான விசேட சூழ்நிலை என நீதிமன்றம் தீர்மானித்தது. பிணை மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் குற்றச்சாட்டவர் சுமார் 15 சிறையில் இருந்ததாகவும் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் 26 இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியது. அவர் விசாரணையை எதிர்பார்த்து தனது இளமையின் மிக முக்கியமான காலத்தை சிறையில் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் நீண்டகாலமாக விசாரணையில் உள்ள இந்த பயங்கரவாத வழக்கின் 3வதாக குற்றஞ்சாட்டப்பட்டவரான தம்பையா பிரகாஷ் என்பவருக்கு பிணை வழங்க மறுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய இந்த உத்தரவை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு நீதியரசர்களான பிரதீப் ஹெச்ஆர்டிஆரன் மற்றும் பி குமாரரத்னம் ஆகியோர் அடங்கி அமர்வால் வழங்கப்பட்டது. குறித்த நபர் 2009 ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டதுடன் 2012 செப்டம்பர் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 115 குற்றச்சாட்டுகளும் அவசரகால சட்ட விதிகளின் கீழ் மேலும் 115 குற்றச்சாட்டுகளும் என மொத்தமாக 230 குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வழக்கில் 106 சாட்சிகள் பேரிடப்பட்டுள்ளன. இதன்படி கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டப்படுவதற்கு பிணை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2,00,000 ரூபாய் ரொக்கப்பிணை, தலா 50,00,000 ரூபாய் பிரமதியான 4 சரீர பிணையாளர்கள் 2 ஒருமுறை காவல்துறை தலைமையகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முன்னிலையாதல் மற்றும் வெளிநாட்டு பயண கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தல் ஆகிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கிடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்கான முன்பு திட்டமிடப்பட்டிருந்த 600 சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட புதிய பேருந்துகளை கொள்வனம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026 அரச முதலீட்டு திட்டத்தின் கீழ் 49-54 இருக்கை கொண்ட பேருந்துகளை கொள்வனம் செய்வதற்காக 14,400,000,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. 2025-26 வீதி பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் நகரங்களுக்கு இடையிலான மற்றும் தொலைதூர சேவைகளுக்கு குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகள் மிகவும் பொருத்தமாகவே என அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து புதிய தொழில்நுட்ப விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான யோசனையை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த யோசனையை பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரவையில் முன்வைத்தார். இலங்கை படைகளது ஆக்கிரமிப்பிலுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துகின்ற நிலையில் முல்லைத்தீவு கோப்பாப்பிலவு மக்களும் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கை படைகளது ஆக்கிரமிப்பில் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கு மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் முல்லைத்தீவின் கேப்பாபுலவு மக்களும் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர். இலங்கை விமானப்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள கேப்பாபுலவு கிராமத்தை விடுவிக்க கோரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொடர் போராட்டத்தை நடத்தி வரும் கேப்பாபுலவு மக்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் மற்றும் துரைராஜர் ரவிகரன் ஆகியோர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருதுரைப்பட்டி பிரதேசர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாபுலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று செவ்வாய்க்கிழமை 29 தொடர் போராட்டமே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேப்பாபுரம் மக்களின் போராட்டத்தில் இலங்கை தமிழ் சக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் சுரேந்திரன் அவர்களும் துரைராஜர் ரவிகரன் அவர்களும் பங்கேற்று மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் தொடர்பாக கலந்துரையாடி போராட்டத்துக்கு தகுந்த முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே பலாரியில் பொதுமக்களது ஹானிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் ராணுவ வைத்தியசாலை உள்ளூராட்சி மன்ற அனுமதியினை பெற்றிருக்கவில்லை. அந்த வகையில் அனுமதிக்கப்படாத சட்டவிரோத கட்டிடம் என்ற வகையில் அதனை இடித்தகட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக எம் எஸ் சுமந்திரன் அறிவித்திருக்கின்றமை கவனத்தை பெற்றிருக்கிறது.
0: தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களால் தீபக கடற்தொழிலாளர்களின் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டிருந்ததாக நெடுந்தீவு பிரதேச கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் உபத்தலைவர் சிவபாலை அந்தோணி சிவராசா தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக மையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே இதனை அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழக கடற்தொழிலாளர்களின் இழுவை மடிப்படகுகள் எமது கடல் நிலைக்குள் அத்துமீறி நுழைந்து அல்லதீவு, எழுதுபைதீவு, நெடுந்தீவு, நயனாதீவு, மண்டைதீவு மற்றும் பொங்குடிதீவு கடற்தொழிலாளர்களின் வலைகளை அறுத்து நாசமாக்கியுள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டமையினால் எமது தொழிலாளர்கள் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்துள்ளனர். அவர்கள் மீண்டும் அந்த வலைகளை வாங்கி தொழில் செய்வதற்கு பெரும் நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். இது தொடர்பில் எமது அரசாங்கத்திடம் கடற்தொழில் அமைச்சர் ஊடாக தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கூறி வருவதாகவும் கூறினார். மேலும் கடற்படையினரின் முழுமையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே நேரம் தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தயவான வேண்டுகோளை முன்வைப்பதாக குறிப்பிட்ட அவர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்களை எல்லை தாண்டி செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தொப்புள் கொடி உறவுகள் என கூறிக்கொள்ளும் இரு தரப்பினர்களிடையில் எதிர்காலத்தில் தேவையற்ற பிரச்சினைகள், முரண்பாடுகள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இரு நாட்டு அரசாங்கமும் மீனவர் பிரச்சினை பேசி தீர்வினை பெற வேண்டும். தமிழக அரசும் இது தொடர்பில் கரிசனை செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார். திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெண்ணியூற்று தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்து மக்களுக்கு, மத வரலாற்று மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இடமாக கருதப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: திருகோணமலையில் அமைந்துள்ளதும் இந்துக்களினது புனித பூமி என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுமான கன்னியா வெண்ணூரூற்று பகுதியில் நாளை புதன்கிழமை புத்தவிகாரைக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெண்ணூரூற்று தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்து மக்களுக்கு, மத வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. அந்த பகுதியில் சிவனாலயம், புள்ளியார் ஆலயம் என்பன ஏற்கனவே இருந்து வருகின்ற நிலையில் முன்னோர்களின் ஆத்மசாத்திக்காக இறுதிக்கிரியைகள் மேற்கொள்ளப்படும் புனித தலமாகவும் நீண்டகாலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பினர் சிக்கியுள்ள கன்னியா வெண்ணூற்று பகுதியில் நாளை புத்த விகாரி ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே திருகோணமலையினை சிங்கள பௌத்தமயமாக்கல் முழு அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச திடீர் விஜயமாக இந்தியாவுக்கு சென்றுள்ளார். அவர் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் அழைப்பின் பேரில் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாளை வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர்களின் அவசர கூட்டம் நடைபெறவுள்ளது. டெல்லி விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நாடு திரும்பியதும் கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த முக்கிய எதிர்க்கட்சிக் கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷவும் பங்கேற்கொள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழியினுள் தலைகள் துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகத்தை தோற்றுவித்ததற்கான அடையாளங்கள் இன்று கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: செம்மணி புதைக்குழியினுள் தலைகள் துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தை தோற்றுவிக்கத்தக்கதான தடயங்கள் இன்று கண்டறியப்பட்டுள்ளது. தலைகள் துண்டிக்கப்பட்டு தலைகளற்ற முண்டங்களாக புதைக்கப்பட்டமை இன்றைய ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகளின் இன்றைய அகழ்வு பணிகளின் போது மண்டியோடுகள் அற்ற எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அதைவிட சில மண்டியோடுகள் எண்புக்கூடுகளுடன் தனித்தும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மண்டியோடுகள் அற்ற நிலையில் சில எண்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. சில மண்டியோடுகள் குயிலாக காணப்படுகின்றது. மனித எண்புக்கூடுகளின் ஆய்வுகளின் பின்னரே குயிலாக காணப்படும் மண்டியோடு தொகுதிகள் மண்டியோடு அற்ற எண்புக்கூடுகளுக்கு உரியனவா என்பவை தீர்மானிக்கப்பட முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையே செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் கால் மடித்து செங்குத்தாக அமைந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் கூட பீடாதிபதியுடன் கலந்துரையாடி பேராசிரியர் ராஜ் சோமதேவின் அபிப்பிராயங்களை கேட்ட பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு ஒன்று தூதுவர் 8 பேர் உள்ளடங்கியதாக நாளைய உயர்மட்ட குழுவாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு கடவுஜியம் ஒன்றை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
1: இந்திய செய்திகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே மோதலில் 10 பேர் பலியான நிலையில் அவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜூலை 19 யுக்ரைன் ஒடிசா நகரிலிருந்து சோளம் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட சரக்கு கப்பலான MV கோல்டன் லியோ மீது ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 10 பேர் பலியான நிலையில் அவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயமடைந்த மற்றொரு இந்தியர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியர்கள் மீதான இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் இவ்வாறான தாக்குதல் கப்பல் போக்குவரத்தை தடை செய்யும் வகையில் உள்ளது. சரக்கு கப்பல் மற்றும் அதில் பயணிக்கும் மாலுமிகள் மீதான இவ்வகையான தாக்குதல் வருந்தத்தக்க ஒன்றெனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தேவைப்பட்டால் கருப்பான்பூச்சி ஜனதாதள கட்சியின் போராட்டத்தில் தான் பங்கேற்பேன் என்று கூறினார். இதேபோன்று டெல்லியில் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் தடியடியில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் ஆம் ஆத்மி கட்சி செய்யும் என்று அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். கருப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அரசாங்கத்தின் ஈகோவால் இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக சாடினார். இதற்கிடையே டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக சென்னை தியாகராய நகரில் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முதல் டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாடு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜெர்மனி நிறுவனம் தயாரித்துள்ள கியூடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசியை சந்தைப்படுத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 4 வயது முதல் 60 வயதுள்ளவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் பெறாமல் தடுக்க இந்த தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 15 ஆண்டுகளாக விசாரணையின்றி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவருக்கு பிணை வழங்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கடற்தொழிலாளர்கள் அத்துமீறல்களால் தீபக கடற்தொழிலாளர்கள் 100,000 ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச கடற்தொழிலாளர் சங்கத்தின் உபத்தலைவர் சிவமாலை அந்தோனி சிவராசா தெரிவித்துள்ளார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் தடியடியில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் ஆம் ஆத்மி கட்சி செய்யும் என்று அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். யுக்ரைனில் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழகம்.
1: தொடர் பிற்பாகத்தில் 22 செலுத்ததாக இருக்கிறது. முகில் மட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. 22 செலுத்ததாக இருந்தாலும் 28 செலுத்ததாக உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 16 செலுத்ததாக குறவடையும். அதிகாலை பொழுது சில இடங்களில் இடி முழக்கத்தோடு லீசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது 21 செலுத்ததாக இருக்கும். சூரியனுடன் இணைந்திருக்கும். இடையிடையே சில இடங்களில் அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 14 செலுத்ததாக குறைபடையும். வானம் தெளிவாக காணப்படும். வியாழக்கிழமை 24 செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை இரவு பொழுது 15 செலுத்ததாக குறைபடையும். வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுதும் வானம் தெளிவாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 18 செலுத்ததாக இருக்கும். சனிக்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுதும் லேசான மலைத்தூரல் தொடரும் என்று தெரிவிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 30 செலுத்ததாக இருந்தாலும் 40% மழை கூறிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேரம் 9:46 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடக்க காலத்திலே மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஒருவர், இவர் பின்னர் திரைப்படங்களிலே நடிக்க தொடங்கி, கிட்டத்தட்ட 1952 திரைப்படங்களிலே நடிக்க தொடங்கி நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 288 திரைப்படங்களிலே இவர் நடித்திருக்கின்றார். அவர் ஜார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி, மிக இலவான கேள்வி. அதாவது தொடக்க காலத்திலே மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த இவர் 1952 திரைப்படத்திலே இவர் நடிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 288 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார்கள். தமிழ் திரைப்படம் என்று பார்க்கும்பொழுது 250 மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்த ஒரே நடிகர், கதாநாயகனாக இவர் கூடுதலான திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் யாராக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி, இலகுவான கேள்வி. நினைவுபடுத்தலுக்காக இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விடையளித்து அந்த மாபெரும் கலைஞனுக்கு உங்கள் நன்றியையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்ளலாம். 4165935
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: Jiva Jewelers.

0: நேரம் 9:49 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? கோதாஸ் யார் அவராக இருக்கும்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம் வந்து சரியாக இருக்குமா என்று. நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் அண்ணா,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
1: ஆமாம், வந்த இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். இன்று அவர் 25வது நினைவு தின நாள்.
0: நினைவு தினம்.
1: ஆமாம்,
0: எனவே தான் இந்த கேள்வி வந்திருக்கிறது சொல்லுகிறீர்களா?
1: ஆமாம்.
0: சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். அவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் என்றால் என்ன திரைப்படம்?
3: அவர் நடித்த படங்கள்ல எனக்கு பிடிச்ச படம் சிவகாமியின் செல்வன்.
0: ஓ, சிவகாமியின் செல்வன் என்று சொல்லியிருக்கு. சரி, பார்ப்போம்.
3: ரெண்டு மூணு படம் இருக்கு.
0: ஆமா, நிறைய திரைப்படங்கள். ஆனால் ஒரு ஒரு திரைப்படத்தை கேட்டிருந்தேன். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிக்க நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: ஆமாம், பதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்.
0: உங்களுக்கு அவர் நடித்த திரைப்படங்களிலே மிகவும் பிடித்த திரைப்படம் என்றால்? எல்லா திரைப்படமுமே வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே பிடித்ததாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட
4: ஆமாம்,
0: மிக சிறப்பாக
4: கதை அம்சத்தை பொறுத்தவரையில் சிவந்தமன்.
0: சிவந்தமன்.
4: ஆமாம்,
0: சிவந்தமன் மிக அருமையான ஒரு திரைப்படம், அந்த திரைப்படமும். நன்றி
4: நன்றி
0: நன்றி.
4: வணக்கம்,
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், சதுரால எஸ் டி குமார்.
0: குமார் சொல்லுங்கள்.
5: கௌரவம்
0: யாருக்கு? யாருக்கு கௌரவம்?
5: இல்ல, சிவாஜி.
0: சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் கௌரவம் என்று சொல்கிறீர்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்க குமார்.
5: வணக்கம்,
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் அண்ணா, அதேதான் நானும் கிளரவம் சொல்ல வந்து நடக்கிறேன். முதல் நேர்
0: விளங்கவில்லை.
6: நானும் கிளரவம் சொல்ல வந்தேன்.
0: நான் குறிப்பிட்டது போன்றது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பது மிக சரியான பதில் தான். விழுப்புரம் சென்னை அமையன்பார் கணேசமூர்த்தி அவர் அக்டோபர் 1ஆம் தேதி 1928 பிறந்தவர். 21 ஜூலை 2001 இன்று 25வது நினைவு நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவரை பற்றிய விவரம் சொல்ல தேவையில்லை, என்னோட எல்லா நேயர்களுமே தெரிந்ததான். ஆரம்பத்தில் மேடை நாடகங்கள் நடித்துக் கொண்டிருந்த சிவாஜி கணேசன் 1952 பி ஏ பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தாவத்துறையில் அறிமுகமானார். பராசக்தி திரைப்படம் தொடங்கப்பட்டு பின்பு பலரால் இவருடைய நடிப்பு சரியில்லை என்று சொல்லி மறுக்கப்பட்டு பின்பு இப்படி பல பிரச்சனைகள் பல போராட்டங்களுக்கு பின்பு தான் அந்த முதல் திரைப்படமே வெளிவந்ததாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள், அவர்களை கேட்டு பார்ப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள்.
7: ஹலோ, நான்
0: சொல்லுங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம். ஐயோ, அவர்கிட்ட கேட்க மறந்து விட்டேன். செல்லகுமார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் நாங்கள் இருப்போம். அதே போல நீங்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்பிக்கையில். சரி, என்ன படம் உங்களுக்கு பிடித்த படம்?
7: எனக்கு பிடித்த படம்
0: எங்கள் தங்கராஜா. அதை விட பாடல்கள் உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு முதல்ல. ஆமாம், எல்லோருக்குமே பிடித்த பாடல்கள் தான். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
8: பவி.
0: ரவி சொல்லுங்கள்.
8: பவி.
0: பவி சொல்லுங்கள்.
8: நான் எனக்கு பிடித்த படம் பிராப்தம்.
0: பிராப்தம். சந்தனத்தில் நல்ல வாசம் எடுக்க போறீர்கள்.
8: ஓ, நல்ல வாட்டு. தயாரிப்பு.
0: சார், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் பிரேம் பேசுறேன்.
0: பிரேம் சொல்லுங்கள்.
9: சிவாஜி கணேசன்.
0: என்ன படம்? தில்லானா மோகனாம்பாள் மிக அருமையான ஒரு திரைப்படத்தை தான் சொல்லியிருக்கீர்கள். கலைஞர்களை கௌரவிக்கின்ற ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் அமைந்தது. நன்றி நிகழ்ச்சியிலே கொண்டிருக்கேன்.
10: நன்றி நன்றி.
0: ஆமாம், இன்னும் பல நேயர்கள் அழைப்பிலே இருக்கிறார்கள். ஆனால் 10 மணிக்கு செய்தி அறிக்கைக்கு செல்ல வேண்டும். எனவே அனைத்து நேயர்களுக்குமே நன்றி. நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் என்பது எல்லா நல்ல குரல் உள்ள தெளிவான உணர்ச்சிபூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவை இந்த பண்புகள் எல்லாம் கொண்ட ஒரு நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். சரி,
11: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல

0: 1641923000 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 4164192300
1: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுயதொழில் செய்பவரா சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு
4: பல பாடல்கள் இருந்தாலும் குடும்ப உறவை சொல்லுகின்ற பாடல் இந்த பாடலை கேட்போம் சந்திப்பு திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா

0: நேரமிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்லாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய அடுத்த தலைமுறை போர் விமான திட்டத்தில் பார்வையாளராக இணையும் முதல் நாடாக கனடா உள்ளது. வன்குவர் சட்டமன்ற உறுப்பினர் டல்லஸ் புரோடிக்கு எதிரான பதவி நீக்க மனு தோல்வியடைந்ததை தேர்தல் ஆணையகம் உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவின் ஒவ்வொரு படைவீரருக்கும் ஈரான் பல மடங்கு விலையை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை தடுத்து அளித்ததாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தாக்குதலுக்கு வெற்றிகரமாக பதிலளித்ததாகவும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன.
1: கனேடிய செய்திகள்.
0: இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து செயல்படுத்தும் அடுத்த தலைமுறை போர் விமான தயாரிப்பு திட்டத்தில் பார்வையாளர் அந்தஸ்தை பெறும் முதல் நாடாக கனடா மாறியுள்ளது. இதன் மூலம் 6ஆம் தலைமுறை போர் விமானம் உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் குளோபல் காம்பாக்ட் ஏர் புரோகிராம் தொடர்பான உள் விவரங்களை கனடா அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறது. லண்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். ஜூரோஃப்ளைட்டர் டைபூன் மற்றும் ஜப்பானின் F2 ரக போர் விமானங்களுக்கு மாற்றாக 2035ஆம் ஆண்டுக்குள் புதிய விமானங்களை சேர்ப்பதற்கு இந்த 3 நாடுகளும் இந்த திட்டத்தை தொடங்கின. இது மிக ஆரம்பகட்ட நிலையில் இருப்பதாகவும் உள்நாட்டு தொழில்துறையை ஈடுபடுத்தும் வகையில் கனடா இந்த திட்டத்தில் பங்கேற்பதற்கான சாத்தியமான வழிமுறை உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். 5ஆம் தலைமுறை F-35 விமானங்களின் முழு தொகுப்பிற்கான தனது கொள்முதல் ஒப்பந்தம் குறித்து கனடா மத்திய அரசு இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை. அமெரிக்காவுடனான வர்த்தக போர் சூழல் அந்த ஒப்பந்தம் தற்பொழுது மறுவாய்வில் உள்ளது. வன்குவார் குயில் சேனா நாடாளுமன்ற உறுப்பினர் டாலஸ் பிராடியை சட்டமன்றத்திலிருந்து நீக்குவதற்கான மனு 1BC தலைவரை பதவி நீக்கம் செய்ய தேவையான கையெழுத்துகளின் எண்ணிக்கையை அமைப்பாளர்கள் பெற தவறியதால் தோல்வியடைந்துள்ளது என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. பிராடியை பதவியிலிருந்து நீக்குவதற்கு தேவையான கையெழுத்துக்களில் கால் பங்கிற்கும் குறைவான கையெழுத்துக்களே இந்த மனு பெற்றுள்ளது என்று தேர்தல் ஆணையகம் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சி குழுவில் இருந்து நீக்கப்பட்ட பிராடி வன்குவார் குயில் சேனாவில் தனது தொகுதி மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து 1BC என்ற புதிய அரசியல் கட்சியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதாக அந்த மனு குற்றம் சாட்டியுள்ளது. பிராடி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் அவரது மாவட்டத்தில் வாக்களிப்புக்கு பதிவு சேர்ந்த வாக்காளர்களில் 40% அதிகமானோரின் கையெழுத்துக்களை பதவி நீக்க மனுவின் ஆதரவாளரான ரோதி கமிங் சேகரிக்க வேண்டியிருந்தது என்று தேர்தல் ஆணையம் கூறியது. கமிங் 3700 குறைவான கையெழுத்துக்களையே சமர்ப்பித்துள்ளார். இது தேவைப்பட்ட 15,000 மேற்பட்ட எண்ணிக்கையை விட மிகவும் குறைவு. திரும்பப் பெறப்பட்ட கையொப்பங்களின் எண்ணிக்கை தேவையான வரம்பை எட்டாததால் தேர்தல் ஆணையகம் இந்த மனு மீதான மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று தேர்தல் ஆணையம் கூறியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் ஒவ்வொரு படைவீரருக்கும் ஈரான் பல மடங்கு விலை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானின் தாக்குதலால் அமெரிக்க படையினர் உயிரிழப்பதை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பல ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த வாரம் இருதரப்பினருக்கிடையே துப்பாக்கிச் சூடு நடந்ததை தொடர்ந்து தங்கள் எதிரியான சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி தாக்குதல்களை ஏமன் ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஹெர்மோஸ் நீர்நிலை பகுதியில் எரிகணையால் தாக்கப்பட்டதில் ஒரு கப்பல் தீப்பிடித்தெரிந்தது. அதிலிருந்த ஊழியர்கள் கப்பலை விட்டு வெளியேறிய நிலையில் பின்னர் இழுவைப் படகு மூலம் அவர்கள் மீட்கப்பட்டனர். அமெரிக்காவின் விரோதப்போக்கு நடவடிக்கை தொடரும் வரை ஹெர்மோஸ் நீர்நிலையை தொடர்ந்து மூடியை வைத்திருக்க ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்த நாட்டின் அரசு செய்தி நிறுவனமான ஃபர்ஸ் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழலில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீர்வழிப்பாதையின் வழியாக எந்த ஒரு கப்பலையும் செல்ல ஈரான் அனுமதிக்காது என்று அந்த வட்டாரம் கூறியது. ஹெர்முஸ் நீரினை முழுமையாக ஈரானின் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாதையை மீண்டும் திறப்பது அல்லது கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்து எந்த ஒரு முடிவும் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்படும் என்று அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கும் விரோத நடவடிக்கைகள் தொடரும் வரை இந்த நிலை மாறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை தடுத்தளித்ததாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தாக்குதலுக்கு வெற்றிகரமாக பதிலளித்ததாகவும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது சிதறிக்கிடக்கும் பாகங்களை அணுக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அதிகாரிகள் அத்தகைய பொருட்களை கண்டால் உடனடியாக தொடர்புடைய அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினர். குடிமக்கள் மற்றும் தனியார் சொத்துக்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தியது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று கூறிய பஹ்ரைன் பாதுகாப்பு படையின் தலைமை பிரிவு இந்த தாக்குதலை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: மெய்வல்லுநர் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக இலங்கையின் குறுந்தூர ஓட்ட சாம்பியனான ஜுபன் அபேகோன் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் அவர் இந்த ஓய்வு அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளார். தெற்காசியாவின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரருக்கான சாதனையை தன்வசம் வைத்துள்ள ஜுபன் அபேகோன் 2022 நூறு மீட்டர் தூரத்தை 9.96 வினாடிகளில் நிறைவு செய்து சாதனை படைத்திருந்தார். அதன் பின்னர் அவர் சர்வதேச போட்டிகளிலும் இலங்கையை பிரதிநிதிப்படுத்திய போதிலும் அவ்வப்போது காயங்களுக்கும் உள்ளாகியிருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய அடுத்த தலைமுறை போர் விமான திட்டத்தில் பார்வையாளராக இடையே முதல் நாடாக கனடா உள்ளது. வன்கூவர் சட்டமன்ற உறுப்பினர் டலஸ் புரோடிக்கு எதிரான பதவி நீக்க மனு தோல்வியடைந்ததை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவின் ஒவ்வொரு படை வீரருக்கும் ஈரான் பல மடங்கு விலையை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை தடுத்தளித்ததாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தாக்குதலுக்கு வெற்றிகரமாக பதிலளித்ததாகவும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இத்துடன் சிம்மா தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இப்போது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: தொடர் விபாகத்தில் 21 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் இணைந்து காணப்படுகிறது. 26 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வட மேற்கத்தை நோக்கி மணிக்கு 22 முதல் 34 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாக செலுத்ததாக குறைவடையும். அந்த வழியிலே சில இடங்களிலே லேசான மலைத்தூரல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை புதன்கிழமை பகல் பொழுது 21 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 14 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுதும் வானம் தெளிவாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை 24 பாக செல்சியஸ் சூரியோடு இணைந்திருக்கும். வியாழக்கிழமை இரவு பொழுது 15 பாக செல்சியஸாக குறைபடியும் வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாக செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரியோடு இணைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக இருக்கும். ஆனால் சனிக்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அது கூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸாக இருக்கும். சில இடங்களில் எல்லிசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுதும் அந்த மழை தொடரும். 19 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 30 பாக செல்சியஸாக இருந்தாலும் 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் 178.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஆனால் தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இதைவிட மிக குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லது அவசியம் இருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் 12 மணிக்கு முன்பு நிரப்பிக் கொண்டிருந்தால் லீட்டருக்கு சில சதத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். 12 மணிக்கு பின்பு இன்றைய விற்பனை விலை, அதாவது நாளையும் அதே மாதிரித்தான் இருக்கப் போகிறது, 179.9 தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 10:11 10:30 இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணிக்கு வினாடி வினா நிகழ்ச்சி. வினாடி வினா நிகழ்ச்சியிலே 10 தொகுதிகள் இருக்கின்றன. அதற்கு மேலான தொகுதிகள் இருக்கின்றன. குறிப்பாக முதலிலே ஒரு 10 தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதிக்குள்ளுமே, ஒவ்வொரு இலக்கத்துக்குள்ளுமே 3 கேள்விகள் இருக்கின்றன. அது என்னென்ன கேள்விகள் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் ஒரு இலக்கத்தை தெரிவு செய்யும் பொழுது அந்த இலக்கத்துக்குள்ள கேள்விகள் உங்களுக்காக கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் வினாடிக்குள் எவ்வளவு வேகமாக சொல்லுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக சொல்ல வேண்டும். ஒரு வேடிக்கையாய் வினோதமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சில கேள்விகள் மிக மிக மிக இலகுவான கேள்விகளாக இருக்கும். இப்போ 5 x 5 எத்தனை என்று நான் கேட்பேன், நீங்கள் 10 என்று சொல்ல வேண்டும். அப்படியெல்லாம் இருக்கும், அப்படியா தெரியவில்லை. சரி, பார்ப்போம். அது 11:12 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நேரம் 10:12. சிலர் அடிக்கடி சிரிப்பது போன்று எனக்கும் ஒரு சிரிப்பது வியாதி வந்துவிட்டது போல் தெரிகிறது. நிகழ்ச்சிகளை தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29வது ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் July 25 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் நீல்சன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-834-1081. கனடா அனைத்து இலங்கை பல்கலைக்கழக தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் நடாத்தும் 20வது வருட ஒன்று கூடலும் கிரிக்கெட் கைப்பந்து போட்டிகளும் July 25 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் உள்ள சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-930-9894. கனடா குப்புளான் விக்னேஸ்வரா மக்கள் மன்றத்தின் 25வது வெள்ளி விழா ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் July 25 சனிக்கிழமை காலை 9:30 முதல் இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் சைட் 2 நடைபெறும். 416-832-1859. கனடாவால் வலலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைக்கால ஒன்று கூடல் July 25 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்கோவன் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில், இலக்கம் 8251 மெக்கோவன் ரோடில் உள்ள மில்ன் டேம் கன்சர்வேஷன் பார்க்கில் நடைபெறும். 416 2 6 9 5 8 0 7, கனடா நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் 28வது வசந்தகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மேர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் லாட் 8 மற்றும் 9 நடைபெறும். 6 4 7 2 8 6 3 1 0 2 கனடாவால் பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் லோசன் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் ஏரியா ஒன்றில் நடைபெறும். 4 1 6 6 2 5 1 3 1 7 கனடாவால் கதிரிப்பாய் மக்கள் ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க்கில் நடைபெறும். 6 4 7 4 0 8 1 2 3 3 மானிப்பாய் இந்து கல்லூரி மானிப்பாய் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் பொங்கும் பொழுது கலை நிகழ்ச்சி ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல் இலக்கம் 3840 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மெட்ரோபாலிட்டன் சென்டரில் நடைபெறும். 4 1 6 6 2 4 4 8 4 3 வடலியடைப்பு ஒன்றிய கனடா கிளையின் 26வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் பர்ச் மவுண்ட் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் இலக்கம் 3159 பர்ச் மவுண்ட் ரோடில் உள்ள கிட்ஸ் டவுன் வாட்டர் பார்க்கில் நடைபெறும். 4 1 6 4 1 7 6 9 3 3 கனடா நடேஸ்வர கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்காப்ரோவில் உள்ள மில்கன் பார்க் ஷெட் 2 நடைபெறும். 6 4 7 9 7 2 3 6 1 9 கனடா தமிழ் கவிஞர் கழகம் நடாத்தும் கவிச்சரம் 6 வெளியீட்டு விழா ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இலக்கம் 150 போரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 4 1 6 9 3 9 9 1 7 1 கனடா சில்லாலய சமூக கலாச்சார சங்கத்தின் 25வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் ஏரியா 4 நடைபெறும். 4 1 6 3 1 7 4 6 9 2 அராலி கலாச்சார ஒன்றிய கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கின் உட்புறம் அமைந்திருக்கின்ற செரீனா கண்டி பார்க் ஏரியா 3 நடைபெறும். கனடாவால் மிர்சுவில் புனித நிக்கிலார் தேவாலய பங்கு மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் டிஸ்ட்ரிக் பார்க்கில் நடைபெறும். 4 1 6 8 9 8 7 8 3 0
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: மிஸ்ஸாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்ப்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
4: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
5: நேரம் 10:21. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 குறுங்கவை, 11 மணிக்கு வினாடி வினா. உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவிஐ சிஎம்ஆர் அவ்வப்போது உள்ளூர் கலைஞர்கள் பாடல்களை ஒலிபரப்பு செய்கிறது. அந்த வகையில் ஒலிக்கப் போகிறது பாடல். அதுக்கு முதல் டிவிஐ எச்டி தொலைக்காட்சியிலே பிரதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் 8:00 முதல் 9:30 வரை மியூசிக் கனெக்ட் இசையால் நினைவு போன்ற ஒரு நேரடி நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 8:00 முதல் 9:30 வரை நடைபெறும். அதிலே உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்கிறார்கள். அவர்கள் பாடும்பொழுது சில வேளையில் கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் சொல்லலாம். அதோடு அந்த பாடல்களை பற்றி, அவர்களுடைய பாடும் திறன்களை பற்றி நீங்கள் அவரை பாராட்டலாம். இதை விட நீங்கள் விரும்புகிற பாடலின் ஒரு சில வரிகளை பாட சொன்னால் அவர்கள் நிச்சயமாக பாடி உங்களை மகிழ்விப்பார்கள். இந்த நிகழ்ச்சி நேரடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை புலம்பெயர்ந்த நாடுகளில் அல்லது தாயத்தில் இருப்பவர்களும் பார்க்க வேண்டும் என்றால் டிவிஎச்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே இதனை நீங்கள் பார்வையிடலாம். உள்ளூரிலே உள்ளூர் சேனல்களிலே நீங்கள் பார்வையிடலாம் என்பது தெரியும். ஆனால் சிலபடியில் வீடுகளிலே இல்லை, நீங்கள் வெளியிலே வாகனத்திலே இருக்கின்றன, ஏசி வானொலி மூலம் நீங்கள் ஏசி 2 மூலம் நீங்கள் நேரடியான ஒலிபரப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவுகங்கள் உங்களுடைய கலைஞர்கள் அந்த நிகழ்ச்சியில் பாடி உங்களை மகிழ்விக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். அதோடு உங்களிடையும் கூட தயாரிப்புகள் இருக்கமாக இருந்தால் அவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் அவ்வப்போது ஒலிபரப்பு செய்வோம். அந்த தகவலையும் தருகின்றோம்.
6: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: ஈரவழிகள் இசை தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கான இசையை வழங்கிறார்கள் சம்பத் மற்றும் ஆனந்தப்பா. இதோ உங்களுக்காக அந்த பாடல். பாடலை பாடியுள்ளார்கள் ஆனந்தப்பா, அவருடன் அனுஷா சிவலிங்கம்.

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalam closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
7: நேரம் 10:32 தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 21 பாகை செல்சியஸாக இருக்கிறது. 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 22-34 கிலோமீட்டர் வரையில் அளவகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலைப்பொழுது 16 பாகை செல்சியஸாக குறைபடையும். இடைசார் மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை புதன்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். 21 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக உறவிடந்து வியாழக்கிழமை 24, வெள்ளிக்கிழமை 27. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சூரியோடி நிறைந்திருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நேரம் 10:33 தொடர்வது.

0: இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்களின் குரல்.
1: உங்கள் உள்ளம் தோறும் புது வெள்ளம் பாய்ச்சி இசை அமுது வழிக்கின்ற

0: இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லால். இதயங்கள் இடம் மாறிவிட்டன. இன்று இவர்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றார்கள் கேட்போமா? இதயநாதம்.
1: பிரியா, அந்த சாரி எப்படி உங்களுக்கு பிடிச்சதோ, இல்ல நான் அதுக்கு கிட்ட நின்றபடியா தான் அதை எடுத்தீங்களோ?
2: சரி, அப்படி இல்லை, ஒரு காரணம் வந்து நீங்கள் எடுத்து தந்தீங்கள். மேட்டர் வந்து எனக்கும் உண்மையாக அந்த டிசைன், அந்த கலர் எல்லாம் நல்லா பிடிச்சது.
1: உங்களோட கலருக்கு அந்த கலர் தான் ஓகே மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஓகே மாதிரி தெரிஞ்சது, அதான் அதை செலக்ட் பண்ணியிருந்தான்.
2: ஆனால் கொஞ்சம் கூட டார்க்காக இருக்காதோ?
1: இல்லை இல்லை, ஓகே இருக்கும். அது என்ன, லைட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல?
2: என்ன, அப்போ என்ன நீங்கள் டார்க்னு சொல்கிறீங்களோ?
1: இல்லை இல்லை, நீங்கள் நல்லா ஃபேராக தான் இருக்கிறீங்கள்.
2: எனக்கு அதுக்கு என்ன ஒரு இன்டிமேசி வருமெண்டா எப்படி கூப்பிடதான் என்ன?
1: சரி, கல்யாணத்துக்கு பிறகு அப்படி கூப்பிடுங்க, அதுக்கு முதலாவது கொஞ்சம் மரியாதையா இருக்கு.
2: கல்யாணத்துக்கு முன்னம் கொஞ்சம் லவ் பண்ண விட மாட்டேன்றீங்க.
1: சரி சரி, லவ் பண்ணுவோம். சரி, அதோட இந்த நகையில முருக்கா பார்த்துட்டு இல்லாம என்ன?
2: ஓ, நகையில எடுக்கணுமெண்டா நாளே போவோம். இன்னைக்கு எல்லா இடம் போய் கொஞ்சம் சரியா டயர்டாவே இருக்கு, அப்ப நாளே போவோம்.
1: சரி, இப்ப நான் உங்களை வீட்டு இறக்கி விடுறேன்.
2: ஓ,

உன் பெயரை நானும் என் பெயரை நீயும் உச்சரிக்கின்ற பொழுது உலகமே மறந்து விடுவோம். உனக்காக நானும் எனக்காக நீயும் இனி சுகமான காற்றை சுவாசிப்போமா?

0: மனவாழ்வில் இணைய இவர்கள் தயாராகிவிட்டார்கள். இவரின் வாழ்க்கை இனிய சுகந்தமாக இருக்கட்டுமே. கேட்போம்.
1: என்ன சொல்லுங்க?
2: நான் ஒன்று சொல்லட்டு?
1: எல்லாரும் பார்க்கணும். கேதில சொல்லுங்க.
2: பாக்குறது தானே ஆக்களை கூப்பிட்டது கல்யாணத்துக்கு வர சொல்லி.
1: நாங்க குசு குசுன்னு காய்ச்சோன் இருக்க எல்லாரும் மங்களையே பாக்கணும்.
2: வேற மாப்பிள்ள பொம்பளை இருந்துச்சு தெரியாத ஆக்களா இருப்பினும் நாங்க தெரிஞ்ச ஆக்கள் அதுக்கிறது இல்லைன்னு வந்தது.
1: என்ன சொல்லாருங்க?
2: இந்த சாரியில நீ நல்ல வடிவா இருக்கிறீர்கள்.
1: என்ன உண்மையா சொல்றீங்களோ?
2: என்ன பொய்யிக்க சொல்றேன்?
1: அப்படியோ?
2: ஓ,
1: நீங்களே தான் உங்களோட ட்ரெஸ்ல ஸ்மார்ட்டா நல்ல வடிவா இருக்கிறீங்க.
2: நான் நார்மலி ஸ்மார்ட் தானே.
1: ஓ, அப்படி ஒரு நினைப்பு தான் உங்களுக்கு.
2: சிவா பாக்குறான். சரி சரி, எத்தனை மணிக்கு இந்த கல்யாணம் முடிய போதும்?
1: என்னத்துக்கு அவசரப்படுறீங்க?
2: டக்குன்னு தாலி கட்டுறதுக்கு தான் வரும். என்னத்துக்கு?

உன் பார்வைகளில் நான் பட்டாம்பூச்சியானேன். காதல்தான் என்ன மாயமோ? உன் இதழ்கள் மெல்ல உச்சரித்த அந்த ஒரு வார்த்தையில் என் உலகமே உன்னிடம் அடிபணிந்தது.

சந்தோஷம் இவர்களுக்கு, உங்களுக்கும் தான். இதயநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காதல் கைகூடிவிட்டது. இனி இவர்கள் அன்பை அடைக்கும் கரங்கள் தான் உள்ளதோ

0: என்ன
1: படத்துல இந்த பாட்டு
0: ஒண்ணுமே தோணையில
1: சரி எங்க கேப்பாருங்க ப்ளீஸ்.
0: இல்ல இல்ல
1: பாடுங்க, இல்ல நான் பாடிடுவேன்.
0: நீங்க பாடுவீங்க?
1: நான் பாடினா ஹிருதர் நிக்க மாட்டேன் கிட்டடி.
0: அப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்க.
1: நான் பாட மாட்டேன், நீங்க பாடுங்க நான் பாடுறேன்.
0: ஐயோ
1: நீங்க பாடுங்க நான் பாடுறேன்.
0: சும்மா இருங்க வேணாமே. இப்ப உங்களுக்கு பாட்டு தான் முக்கியமா?
1: பாடுறீங்க நல்லா இருக்கு, கேப்போண்டு பாக்குறேன்.
0: அது பிரவேற ஒரு நாளை பாடி காட்டுறேன் சரியா?
1: ப்ளீஸ் பிரியா, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: எல்லாருக்கும் ஸ்வீட்டுக்கு பதிலா உப்பா போட்டு கொண்டாந்து நானும் சிவாவும் குடிச்சு.
1: என்ன சொல்றீங்க?
0: என்ன ஃபர்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணக்கு என்ன போட்டு தந்தீங்க?
1: என்ன டீக்கு போடுறது சுகர் தானே போடுறது?
0: சுகர் போட்ட மாதிரி தெரியல, அது உப்பு போட்ட மாதிரி இல்லை இருந்தது.
1: சரி, ஏன் அப்ப அண்டைக்கே சொல்லல?
0: சரி, உம்மோட கையால் எதை தந்தாலும் குடிப்போம் குடிப்போம் வேண்டதான் வேண்டி குடிச்சதா?
1: என்ன எந்த கையால உப்பு தந்தாலும் உங்களுக்கு ஸ்வீட்டா இருந்ததோ?
0: அன்றைக்கு ஸ்வீட்டா இருந்தது, அதான் அன்றைக்கு விழுந்தனா இன்றைக்கு எலும்ப இல்லைன்னு.
1: இப்பதான் விழுந்திருக்கிறீங்க, அதுக்கிடையில எலும்புற கதையை காய்க்கிறீங்க.
0: இனி எங்க எலும்புறது, விழுந்தது விழுந்ததா? இப்படியே வாழ்க்கையில நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். சரி, எங்க பாடியுங்க?
1: இப்படியே லைஃப் பூரா சந்தோஷமா இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும். என்ன
0: அதைத்தான் நானும் சொன்னா.

0: இவர்களின் சந்தோஷம் உங்களுக்கும் அமையட்டுமே. நேர்கள் இதுவரை இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய இதயநாதமாய் எஸ் டி செந்தில்நாதன், தர்ஷினி உதயராஜா, ஒலிச்சேக்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்று அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே. பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 முதல் 50 மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச்மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: நேரம் 11:04.
9: CMR
8: தமிழகம் செய்தி சுருக்கம். பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் கைது செய்யப்பட்டு சுமார் 15 விசாரணையின் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவருக்கு பிணை வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கடற்றொழிலாளர்கள் அத்துமீறல்களால் தீபக கடற்றொழிலாளர்கள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் உபத்தலைவர் சிவமாலை அந்தோனி சிவராசா தெரிவித்துள்ளார். யுக்ரைன் சரக்கு கப்பல் மீது ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய அடுத்த தலைமுறை போர் விமான திட்டத்தில் பார்வையாளராக இணையும் முதல் நாடாக கனடா உள்ளது. அமெரிக்காவின் ஒவ்வொரு படைவீரருக்கும் ஈரான் பல மடங்கு விலையை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சீம்பா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

தொண்ட பெரும்பாகத்தில் 20 பாகை செல்சியஸ் தாக இருக்கிறது. முகில் மூட்டம் அடைந்து காணப்படுகிறது. 24 பாகை செல்சியஸ் தாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமேற்கு நோக்கி மணிக்கு 29 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். வியாழக்கிழமை சூரியோடி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. 24 பாகை செல்சியஸ். வியாழக்கிழமை இரவு பொழுது 15 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். வானம் தெளிவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சூரியோடி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 18 பாகை செல்சியஸ் தாக குறைவடைந்து சனிக்கிழமை 29 பாகை செல்சியஸ் தாக இருக்கும். சனிக்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது தொடரும் மழை என்று தெரிவிக்கப்படுகிறது. 19 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 30 பாகை செல்சியஸாக இருக்கும். முகில் முட்டத்தோடு காணப்படும். நேரம் 11:06 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது முதல் நேர்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் வினாடி வினா நிகழ்ச்சி. உங்களுக்காக 10 பொதிகள் இருக்கின்றன. 1, 2, 3, 4 என்று இலக்கமிடப்பட்டிருக்கின்றன, 10 இலக்கங்கள். எனவே நீங்கள் கலந்து கொண்டு எந்த இலக்கத்தை தேர்வு செய்கிறீர்களோ அந்த இலக்கத்தில் இருக்கின்ற கேள்விகள் உங்களுக்காக வழங்கப்படும். இலக்குவான கேள்விகள், மிக மிக இலக்குவான கேள்விகளாகத்தான் இந்த கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில கேள்விகள் சில வேளைகளிலே சற்று நேரம் எடுக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வினாடி வினா, எவ்வளவு வினாடிக்குள்ளே நீங்கள் இதை பதில் சொல்ல என்பதை பார்ப்போம். அதாவது உங்களுடைய சிந்தனை திறன் எவ்வளவு வேகமாக இருக்கிறது என்பதை எல்லோருமே எல்லோருக்குமே தெரிந்த கேள்விகள் தான். எனவே வேகமாக சொல்வது யார் வேகமாக சொல்கிறார்கள் என்பதை கணக்கிடவில்லை. நாங்கள் கணக்கு வைத்திருக்கின்றோம், ஆனால் அது வெளியிலே சொல்லவில்லை. ஆனால் பார்ப்போம் வேகமாக யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நீங்களை சந்திப்போம். எனவே நீங்களும் தயாராகுங்கள், அழையுங்கள். 4165930055 நரிசெயர் செம்மை பாடுகின்ற பாடல் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 11:11. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது வினாடி வினா நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165939305 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ராஜவர்மன்.
1: ராஜவர்மன், சரி, சென்ற வாரம் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள் என்ன?
2: ஆமாம்.
1: சரி, அதாவது இந்த வினாடி வினா நிகழ்ச்சியிலே வினாடி வினாக்களை இன்னும் இலகுவாக்க வேண்டுமா அல்லது கடினமாக்க வேண்டுமா?
2: இப்படியே இருக்கலாம் அல்லது இலகுவாக்கலாம்.
1: இப்படியே இருக்கலாம், இன்னும் இலகுவாக்கலாம்னு சொல்கிறேன். சரி, எதுவுமே இலகுவாக இருந்தால் தகத்தாட்டு இருக்கு. சரி, உங்களுக்கான கேள்விகளை தொடங்குவோமா?
2: ஆமாம்.
1: இலக்கம் ஒன்றா? ராஜவர்மன் முதலாவது இலக்கத்தோடு தொடங்குகிறீர்கள். சரி, பார்ப்போம். உங்களுக்கான முதலாவது இலக்கத்துக்கான புதியிலே இருந்து வருகிறது. உலகின் மிக பெரிய பறவை எது?
2: ஈகோலி.
1: வாட்டர் என்பது? வாட்டர்
2: தண்ணீர்.
1: தண்ணீர். ஒரு மணியில் எத்தனை நிமிடங்கள்?
2: 60
1: என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய நேரத்தை இங்கே குறித்து வைத்திருக்கின்றோம். சரி, பார்ப்போம். நீர் ரெண்டு சொல்லலாம் அல்ல இஷ்டம், அதையும் சொல்லலாம் எது என்றாலும். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. அப்படி இன்னும் இலகுவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களாம். சரி, பார்ப்போம். நன்றி. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நீரை சந்திப்போம். வணக்க வழிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன். சரி, என்ன இலக்கம் ரஞ்சன்? ஏழு என்று சொல்லுகிறேன் ரஞ்சன். ஏழாவது இலக்கத்தை கேட்டிருக்கேன். ஏழாவது இலக்கம் உங்களுக்கு பொருத்தமான இலக்கமும். அப்பொழுது இதை செய்வதாக இருந்தாலும் ஏழாவது இலக்கத்தெல்லாம் சொல்வீர்களா? சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, அதாவது தரர்கள் தானே, தரவாக தயாராக இருக்கிறீர்கள் தானே என்று கேட்டேன். சரி, உங்களுக்கான கேள்வி, மனிதன் வாழும் கோள் எது? மிக உயரமான விலங்கு? கிளி. என்ன செய்யும்?
2: பேசும்.
1: யாருக்கு?
2: எல்லாருக்கும்
1: பேசும். கிளி எல்லாருக்கும் பேசும் என்று சொல்லியிருக்க. சரி, பார்ப்போம். நன்றி ரஞ்சனா, மூன்று கேள்விகளுக்கும் நீங்களும் குறைந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பாராட்டுகள். பார்ப்போமா?
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா, சரி.
3: இதயநாதம். இதயநாதம், சாரி, இதயநாதத்துக்கு நன்றி. இந்த நேரத்தில் உணர்ந்தது எல்லா பாடல்களுமே அருமையா இருந்தது. கடைசி நீண்ட குரலா கேட்டதுல சந்தோஷம். பட் உங்களோட இது என்ன கேட்குறீங்கன்னா, அது அரை அரை மித்திரி நான் கேட்கறது. இன்றைக்கு முழு மொழிப்பில் கேட்டிருக்கு. ஆனால் எந்த நேரம் கொண்டு வரது விரும்பத்தக்கது.
1: விரும்பத்தக்கதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம், எங்களுக்கும் விருப்பம் தான். பார்ப்போம். சரி சரி, சென்ற வாரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள். என்ன வயஸ், அதாவது இந்த கேள்விகளை இதற்கு மேல் இலகுவாக்க முடியுமா தெரியவில்லை. இலகுவாக்க வேண்டுமா? சில கேள்விகள். அப்போ ஒன்று மெத்தினை அதுல இருந்து அது இலகுவாக்கலாம்
3: நினைக்கிறேன்.
1: அப்படி இலகுவாக வேண்டாம். சரி, ஒரு வேடிக்கை தான். தொடக்கத்திலே இப்படியே தொடங்குவோம். பின்பு கூடுதலாக கேள்விகளை, அதாவது கொஞ்சம் கடினமான கேள்விகளை படிப்படியாக கூட்டுவோம். சரி, என்ன இலக்கம் உங்களுக்கு?
3: 9
1: இலக்கம். 9 இலக்கத்திலே என்ன கேள்வி இருக்கிறது பார்ப்போம். சரி, 9 இலக்கத்திலே நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?
3: ஆமாம்.
1: கரும்பில் இருந்து கிடைப்பது? H2 என்பது? மாம்பழம் எந்த காலத்தில் கூடுதலாக கிடைக்கும்? சரி, சமர், கோடை காலம் என்பது சரியாகத்தான் இருக்கும். சரி, பார்ப்போம். சரி சரி, உங்களுடைய நேரத்தையும் குறித்து வைத்திருக்கின்றேன். பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். 416-593-0055 இவ்வளவு மூன்று நேர்கள் கலந்திருக்கின்றார்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-6672-00.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.

நேரம் 11:20 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வினாடி வினா 10 பொதிகள் என்று சொல்லியிருந்தோம். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதை பார்த்தால் பாறை ஊதியில் தான் பொதி கொண்டு வர வேண்டும் போல் தெரிகிறது. சரி, அடுத்தடுத்த வாரங்களில் கூடுதலான பொதியை சுமப்போம். இப்பொழுது ஒலிக்கிற ஒரு பாடல் பாடலை தொடர்ந்து நீங்களை சந்திப்போம். காத்திருங்கள். எஸ் என் சுரேந்தர் ஜானகி பாடுகின்ற பாடல் இது. நான் பாடும் பாடல் இல்லை.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
6: எனக்கு சி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
7: தமிழ் எஃப்எம் 101.3.
8: நேரம் 11:25 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சியிலே நேயர்கள் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே நிற்கிறார்கள். 416-593-3005 வழியாக அணைத்துக் கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் சாந்தி.
8: சாந்தி, சரி, சென்ற வாரம் கலந்து கொண்டீர்களா?
9: உடைந்து
8: விடுவோம். உங்களுக்கு முதல் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் இலகுவான கேள்விகள் என்று நினைக்கிறீர்களா? அவர்களுக்கு கேட்டது இலக்குவாக இருக்கிறது, எனக்கு கேட்கறது எப்பொழுது எப்படி வரப்போகிறது என்று யோசிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். தயாராக இருக்கிறீர்களா? சரி, உங்களுக்கான முதலாவது கேள்வி, இலக்கம் இல்லை இல்லை இலக்கம் சொல்லணும், இலக்கம் சொல்லணும். ஆறாவது இலக்கம். 9 போய்விட்டது, 6. சரி, ஆறாவது இலக்கத்திலே, சரி, வெங்காயம் பட்டும் பொழுது என்ன வரும்?
9: கண்ணீர்.
8: எஸ்ஜுஎன் சன் என்பது, எஸ்ஜுஎன் சன் என்பது
9: சூரியன்,
8: சூரியன் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அப்பொழுது அடுத்த கேள்வி, O2 என்பது
9: என்னது?
8: O2
9: ஆக்சிஜன்,
8: ஆக்சிஜன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நிறுத்திவிட்டோம். சரி, பார்ப்போம். 3 கேள்விகளுக்கும் அது சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் வெங்காயம் போட்டும் பொழுது கண்ணீர் வருமா? வெங்காயம் போட்டும் பொழுது வெங்காயத்துண்டல்ல வரும். சரி, உங்களுக்கு கண்ணீர் தான் வரும். அப்போ நீங்கள் அளவணுமுன்னாச்சா வீட்டில் வெங்காயத்தை எடுத்தால் சரி, அழுதுடுவீர்கள். சரி, நல்ல விஷயம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி, நன்றி. சரி, அடுத்த நேரத்திற்கு போகின்றோம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், அலோசியஸ்.
8: அலோசியஸ், சரி, அலோசியஸ் என்ற வாரம் கலந்து கொண்டீர்களோ?
10: இந்த வாரம் தான் கலந்து கொள்கிறேன். உங்களை இதுநாதம் இந்த வாரம் தான் கேட்கின்றேன். மிகவும் நன்றாக இருந்தது,
8: நன்றி.
10: கொஞ்சம் சின்ன சின்ன குழு குழுப்பாக இருக்கின்றது, மனதை கொஞ்சம் கெடுக்கின்றது மாதிரி தெரிகின்றது.
8: வழங்கவில்லை,
10: மற்றவருடைய மனதை கெடுக்கின்ற மாதிரி,
8: மனதை கெடு, படத்தை பார்த்துட்டு மனதை கெட்டு கிட பண்ணின மாதிரி தான் தெரிகிறது. சரி, இப்பொழுது மற்ற நேரங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் தெரியும் தானே உங்களுக்கு?
10: இதை கேட்டால் நாங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க
8: முடியாது, ஃப்ரீயாக இருக்க வேண்டுமென்றதுக்காகத்தான் நான் என்ன ஃப்ரீயோ. சரி, அது வேற. சரி, அடுத்த கேள்விக்கு செல்வோமா? என்ன இலக்கம் உங்களுக்கு? அசு அலோசியஸ்
10: 2.
8: 2ஆ? இரண்டாவது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, இரண்டாவது இலக்கத்தில் என்ன கேள்வி இருக்கிறது என்று பார்ப்போம். இரண்டாவது, அதோடு நேரத்தையும் கவனிக்க வேண்டும். இங்கே இரண்டாவது. சரி, இரண்டாவதாக உங்களுக்கு இருக்கிறது. சரி, தொடங்குவோமா? சரி, உருளைக்கிழங்கு எந்த வகை? வேகமாக ஓடும் நிலவிலங்கு, நிலத்திலே வேகமாக ஓடக்கூடியது. வேகமாக நிலத்திலே ஓடக்கூடிய விலங்கு.
10: விலங்கு?
8: ஆம்.
10: புலி.
8: புலி என்று சொல்லுகிறீர்கள். பூச்சிகளுக்கு பொதுவாக எத்தனை கால் இருக்கும்? பொதுவாக
10: பூச்சி பூச்சி என்றால் பூச்சி கெட்டுக்கால் இருக்கும்.
8: கெட்டுக்கால் என்று சொல்லிக்கிறீங்க. சரி பார்ப்போம். வேகமாக ஓடக்கூடியது வேறு ஒரு விலங்கு, அது சிறுத்தை. சிறுத்தை என்பது பொதுவாக பூச்சிகளுக்கு ஆறு கால் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இருந்தாலும் முயற்சி செய்திருக்கிறீர்கள், பாராட்டுகள், நன்றி.
10: நன்றி.
8: சரி, நேரம் 11:29 என்றால் 30 நிமிடங்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, நீங்களும் அழைப்பிலே காத்திருங்கள். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். மொத்தமாக 5 நேயர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 கேள்விகள் தயாராக இருக்கின்றன, 5 பொதிகள் தயாராக இருக்கின்றன. மேலதிக பொதிகள் சுமக்க வேண்டும். சரி பார்ப்போம்.
0: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: நேரம் 11:31, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 20°C இருக்கிறது, 24°C உணரப்படுகிறது. காற்று வடமே கத்து நோக்கி 29 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 16°C இருக்கும். லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை புதன்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 21°C, சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். இரவு இப்பொழுது 14°C ஆக்குறவுடையும் வாரம் தெளிவாக இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகள் சூரிய ஒளியோடு காணப்படும். வியாழக்கிழமை 24, வெள்ளிக்கிழமை 27°C இருக்கும். அழைப்பிலேயே இருக்கும் நேர்கள் காத்திருங்கள். ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 11:38 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வினாடி வினா நிறைய நேர்கள் காத்திருக்கின்றார்கள். சரி, பார்ப்போம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம்.
5: வணக்கம் பிரபா, சொல்லுங்கள். சென்ற முறை கேட்டீர்களா?
6: இந்த முறைதான் கேட்டேன்.
5: ராஜவர்மன் கலந்து கொள்பவர் நிகழ்ச்சியில நீங்கள் கேட்பதில்லை. சரியா? என்ன இலக்கம்?
6: 5.
5: இலக்கம் 5. சரி, 5 இருக்கிறது. சரி, இலக்கம் 5 கூறிய கேள்வி நேரம், நேரத்தை பார்க்க வேண்டும். சரி, முயற்சி. சரி, 5வது இலக்கத்துக்குரிய கேள்வி, கோழி இடுவது
6: முட்டை
5: என்று சொல்கிறீர்கள். சிவப்பு கிரகம் என்று சொல்லப்படும் கிரகம்?
6: சிவப்பு கிரகம் வியாழன் என்று நினைக்கிறேன்.
5: வியாழன் என்று சொல்கிறீர்கள். சரி, H2O
6: நீர்.
5: நீர். சரி, ஒரு கேள்வி இப்படியாக இருக்கிறது. செவ்வாய் கிரகம், சிவப்பு கிரகம் என்பது நீங்கள் உடனடியாக கேட்கும்போது மறந்துவிட்டீர்கள். அதுதான் பிரச்சனை. சரி, பார்ப்போம். நன்றி, பாராட்டுகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. சரி, அடுத்த நேரம் சந்திக்க போகின்றோம். நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 4169-5903-005 ஏற்கனவே நிகழ்ச்சியிலே நேர்கள் இருக்கிறார்கள். சரி, அடுத்த நேரம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்.
5: தேவகுமார். சரி, தேவகுமார் சென்ற வாரம் கலந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, தேவகுமார் சொல்லுங்கள், என்ன இலக்கம்?
7: என்னென்ன இலக்கம் இருக்கிறீங்க?
5: 10 இருக்கின்றன. 1, 7, 9, 6, 2, 5 போய்விட்டது. 8வது இலக்கம் என்று சொல்கிறீர்கள். சரி, 8வது இலக்கத்தில் என்ன கேள்வி இருக்கிறது என்று பார்ப்போம். 8வது. சரி, தயாராக இருக்கிறீர்களா?
7: ஆமாம்.
5: ஆங்கிலத்தில் 26 என்று சொல்வது என்ன?
7: 26 எழுத்துக்கள்.
5: மனிதன் சுவாசிக்கும் வாயு.
7: ஆக்சிஜன்.
5: வானவில்லையில் எத்தனை நிறங்கள்? 7 நிறங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சாரி, 3 கேள்விக்கும் சரியாகத்தான் பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இது 8வது பொதி உங்களுக்கு கிடைத்தது. இலகுவாக இருந்ததா அல்லது ஜோசி இது தான் சொல்லிருக்கலாம்? வளமையாக தெரிந்த கேள்விகள் தானே.
7: தெரிந்த கேள்வி. அந்த
5: சிந்திக்க வேண்டியது. சரி, நன்றி. விளங்கவில்லை. இலகுவான கேள்விகளை
7: பார்க்கலாம்.
5: இலகுவான கேள்வி என்றபடியால் சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி.
5: நன்றி. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, ஓ, அவர் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், ஜோகா.
5: ஜோகா சொல்லுங்கள். 1, 7, 9, 6, 2, 5, 8 போய்விட்டது.
8: 6 போயிட்டு நீங்கள்.
5: 4வது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். 4வது இலக்கம். சரி, 4வது இலக்கத்திலே உள்ள கேள்வி நீங்கள் நேரத்தை கணக்கிடுவோம்.
8: தெரிஞ்சது சரி பாப்பா, ட்ரை பண்ணுங்க.
5: தமிழ் உயிர் எழுத்துக்கள் எத்தனை?
8: 18.
5: பசு தருவது?
8: பால்.
5: மனிதன் உடலில் ரத்தத்தை ஓடச் செய்யும் உறுப்பு?
8: நாடி.
5: ரத்தத்தை ஓடச் செய்யும் உறுப்பு
8: நாடி.
5: நாடி என்று சொல்லுங்களா?
8: ஆமாம்.
5: சரி, ரத்தத்தை கொண்டு செல்லுகின்றது நாடி.
8: நாடம் எடுத்து செல்றது.
5: நாடம் எடுத்து செல்றது. அப்போ பம்ப் பண்ணி, பம்ப் பண்ணி ஓட செய்கிறது
8: நாளம்.
5: இல்லை,
8: இதயம்.
5: இதயம் ஓட செய்கிறது. இதயம் தான் ஓட செய்கிறது. இல்லை, இதை தான் கேட்டிருந்தோம். ஓட செய்வதை தான் கேட்டிருந்தோம்.
8: இதைத்தான் சொல்லலாம் உடனடியாக டக்குன்னு.
5: அதுதான் பலதை சிந்திக்க வேண்டியிருக்கும். இதுவா அதுவான்னு சொல்லி வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், ஸ்ரீஸ்கந்தராஜா சொல்லுங்கள். ஸ்ரீஸ்கந்தராசா சொல்லுங்கள், என்ன இலக்கம்?
9: 5.
5: இல்லை,
9: 7 போட்டது.
5: 1, 7, 9, 6, 2, 4, 8, 4. 10 இருக்கிறது.
9: கடைசி நம்பர் 10-9.
5: 10 இருக்கிறது, 9 போய்விட்டது.
9: 10 எடுப்பு மொத்தம்.
5: 10 என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் ஒரு இலக்கம் இருக்கும். 1, 2, 3 இலக்கம் இருக்கிறது. சரிப்பா, அடுத்தவருக்கு 3 இலக்கம் தான் கொடுக்க போகின்றோம். சரி, நன்றி. சரி, இப்பொழுது தொடங்குவோம். சரி, சரி. தமிழிலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்?
9: தமிழில்
5: மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்?
9: 247.
5: மிகப்பெரிய கோள் எது? செவ்வாய் என்று சொல்லுகிறீர்கள். முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள்?
9: 3
5: பக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, 247, 3 பக்கங்கள். சரி, வியாழன். பெரிய பெரிய கோள் வியாழன். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிக்கையும்
9: நன்றி.
5: நன்றி. நேரம் 11:44 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165939300555. வேகமாக இந்த சொற்கள், அதாவது வினாடி வினாவை உருவாக்கியது. தற்செயலாக அதில் இது ஏதாவது தவறுகள் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் அதை தெரிவிக்கலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்களுக்கு தொடர்ந்தும் அழைப்பிலே காத்திருக்கிறார்கள். காத்திருங்கள், ஒரு சில விளம்பரங்கள் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். இன்னும் 2 நேயர்களை சந்திக்கலாம். அதாவது மேலதிகமாக 10 ஒரு கேள்வி இருக்கிறது. அதை விட இன்னும் 2 கேள்விகள் இருக்கின்றன நம்புகிறேன். பார்ப்போம்.
10: Everything okay, no problem indigenam.
11: Bar kalamu closing da tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
10: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
14: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
15: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
16: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 11:46 நிமிடம். CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி பாலசுமணி ஜானகி பாடுகின்ற பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 2 நேரங்களை சந்திக்கப் போகின்றோம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 4167022221672. கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1st காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
2: East or West, CMR is the best. CMR is the best.
3: நேரம் 11:52 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம் செந்தில்லா அண்ணன்.
3: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
4: நான் ஜோகேஸ்வரன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
3: ஜோகேஸ்வரன் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம் எப்பொழுதும். நன்றி. சரி, நீங்கள் சென்ற பிறகு கேட்டிருக்கீங்களா?
4: கேட்டேன், நான் கலந்து கொள்ளவில்லை.
3: கலந்து கொள்ளவில்லை. சரி, இப்பொழுது தயாராக இருக்கிறீர்களா?
4: ஆமாம்.
3: சரி, உங்களுக்காக 3வது இலக்கம் தான் இருக்கிறது இப்பொழுது. அது 3வது இலக்கத்தில் வருகின்ற கேள்விகளையே வழங்குவோம். சரி, மஞ்சள் நிற படங்களில் ஒன்றை சொல்லுங்கள்.
4: மாம்பழம்.
3: மாம்பழம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, தொலைபேசி மூலம் பேசுவது எதை எதை வைத்துக் கொண்டு பேசுவோம்? தொலைபேசி மூலம் எப்படி பேசலாம்?
4: பேச்சு
3: பேச்சு என்று சொல்லுகிறது. சரி, நிழல் உருவாக காரணம் என்ன தெரியுமா? நிழல் உருவாக காரணம்
4: கதிர் இல்லாட்டி வீச்சு.
3: கதிர் அல்லது வீச்சு என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நிழல், அதாவது நிழல் உருவாக காரணம் ஒளி மறைக்கப்படுவது தானே? ஒளி மறைந்தால் அதிலே நிழல் வருகிறது என்ன? ஒளி இருக்கும்பொழுது வராது. தொலைபேசி மூலம் பேசுவது அழைப்பை ஏற்படுத்தி பேசலாம், அழைப்பு என்றது பொருத்தமாக இருக்கும். வாழைப்பழம், வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் சரியாக இருக்கும். மஞ்சள். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. சரி, இன்னும் ஒரு நேரை சந்திக்கலாம், அது மேலதிகமான ஒரு கேள்வியாக இருக்க போகிறது. சரி, அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் சாரா.
3: சாரா, உங்களுக்கு 11வது இலக்கம். சரி, சரி, நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?
5: ஓ, சும்மா இருக்கேன், ட்ரை பண்றதா? நல்லது, மூளைக்கு வேலையும் ஃபாஸ்டாவும் வேண்டாம் மூளை.
3: அப்ப நீங்க கலந்து கொள்ள போறீங்களா இதுல?
5: ஓமா,
3: மூளைக்கு வேலைன்னு சொன்னீங்கள, தான் யோசிக்கிறேன் நான்.
5: மூளையே விருத்தி இல்ல,
3: இருப்பவர்கள் தானே பயன்படுத்த
5: கொஞ்சம் கூட்டி கூட்டுறீங்க.
3: சரி சரி சரி சரி, இதோ உங்களுக்காக 3 கேள்விகள். நீங்கள் 11வது நேராக இணைந்திருக்கிறீர்கள் இப்பொழுது, உடனடியாக தயாரித்த கேள்விகள். சரியா? முன்னே காலங்களிலே இந்த ஒளிப்படம் எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது, ஒளிப்படம் என்றால் படம் எடுக்க பயன்படுத்தப்பட்டது, சாதாரண ஃபோட்டோஸ் எடுக்க பயன்பட்டது, கேமரான்னு சொல்லுகிறீர்கள். சரி, இரவில் அதிகம் தெரியும் விண்பொருள் எது? இரவில் அதிகம் தெரியும் விண்பொருள்
5: நட்சத்திரம்
3: என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, கம்பி இல்லாத இணைப்பை எப்படி சொல்லலாம்? இந்த இணைப்பு, கம்பி இல்லாத இணைய இணைப்பு.
5: கம்பி இல்லாத இணைய இணைப்பு.
3: ஆமாம், இன்டர்நெட்.
5: அது இது எங்களோட செல்போன்.
3: இல்லை, அதாவது இணைய, கம்பி இல்லாமல் இணையத்தை இணைப்பதை எப்படி சொல்வார்கள்? இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது அந்த இணையத்தை பாவிப்பீர்கள் அல்லவா? அது எதை வைத்து பாவிக்கிறீர்கள்?
5: இன்புட் அவுட்புட்.
3: இல்லை, அதாவது

0: வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
1: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். திரைப்படத்திலிருந்து பாடல் கே ஜே ஜே சுதாஸ் எஸ் ஜானகி பாடல்கள் வந்து உங்களுக்காக.

0: நேரம் 12:02.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். தமிழக கடற்தொழிலாளரின் அத்துமீறல்களால் தீவக கடற்தொழிலாளரின் பல லட்சம் ரூபாய் பெறுவதையான வலைகள் அறுத்து நாசமாக்கப்பட்டுள்ளதாக நெடுந்தீவு பிரதேச கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் உபத்தலைவர் சிவபாலை அந்தோனி சிவராசா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 15 ஆண்டுகளாக விசாரணையின்றி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவருக்கு பிணை வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளையும் தடியடியில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் ஆம் ஆத்மி கட்சி செய்யும் என்று அந்த ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து, ஜப்பான், இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து செயல்படுத்தும் அடுத்த தலைமுறை போர் விமான தயாரிப்பு திட்டத்தில் பார்வையாளர் அந்தத்தை பெறும் முதல் நாடாக கனடா மாறியுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகளை தடுத்து அளித்ததாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தாக்குதலுக்கு வெற்றிகரமாக பதிலளித்ததாகவும் பஹ்ரைன் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்

0: நேரம் 12:04 இப்பொழுது முதல் 1 மணி வரை உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055 பிரிபாகத்திலே 18 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமைக்கு திசை நோக்கி மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 16 பாக செல்சியஸாக குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது 21 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். நாளை மறுதினமும் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இன்று July 22 புதன்கிழமை. புதிய நாளன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று July 22 பிறந்த நாள். திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்படுது முதல் 1 மணி வரை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவர் முதல் நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், பத்மன்
0: சொல்லுங்கள். இந்த பாடல்
1: எனக்கு இன்றைக்கு ஒரு இஷ்டம். இடக்கால பாட்டு உண்டு, சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் அப்படி ஒரு பாட்டு.
0: பொன்மணி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடுற பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-7-2 0 0

0: நேரம் 12:13 நிமிடம் சீமா தமிழ் பங்கெடுக்கிறீர்கள். 1 மணி வரை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
1: அந்த 1 நிமிடம் படத்தில் இருந்து சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறது என்ற பாடல்.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழ். கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: நேரம் 12:21. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 1 மணி வரை பாடல்களை கேட்கலாம். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் பிரபா.
4: பிரபா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: நிகழ்ச்சி நல்லா இருக்குது, இந்த போட்டி நிகழ்ச்சி. ஆனா கோழி இடுவது முட்டைன்றது கூட டக்காண்டு வருது இல்ல?
4: ஆமா, அது முட்டையிட நீண்ட நேரம் செல்லும் கோழி.
5: மற்றவங்களுக்கு இலகுவானது மாதிரி இருக்குது, எங்களுக்கு வேற.
4: ஆமா, அது உடனடியாக வந்தவோட தடுமாற்றமாக இருக்கு. என்ன கேள்வியே சில வழியில புரியாது, அதான் பிரச்சனை. அது வேகமாக சொல்ல வேண்டும் என்ற அந்த தவிப்பிலே அது கேள்வி புரிந்து கொள்ள முடியாம இருக்கு, அதான் பிரச்சனை.
5: முதல் நாடகமா போட்டீங்க, அதை நான் கேட்கல.
4: இதய நாதம். ஆமா,
5: புது நாடகமா?
4: இல்ல, முன்பு ஒலிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி.
5: இன்னொரு முறை போடுமா?
4: சரி, என்ன பாடல்?
5: என்னன்னா, இந்த இசைத்துறையில இருந்து ஜானகி அவர்கள் விடைபெறுவதாக அறிவித்த போது பிபிசி ஒரு நேர்காணல் எடுத்தது. இந்த நேரம் அவரிடம் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு பாடு சொல்லும் பொழுது, இந்த பாட்டை என்ன இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாட்டு பாடினவர். அப்பொழுதுதான் எனக்கு இந்த பாட்டு இவதான் பாடினா
4: தெரியும்.
5: நல்ல பாடல் உண்டு, அதற்கு அவருடைய ஞாபகமாக
4: பிபி ஸ்ரீவாசனோடு இணைந்து பாடிய பாடல் இது, உங்களுக்கு அகோலிக்கிறது.
5: ஆமாம்,
4: நன்றி. நன்றி. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நாம் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: பாஷாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
4: நேரம் 12:27. உங்களுக்கு ஆன்சிலே கலந்து கொள்ளப்பறம் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் கழிவவரங்க.
4: சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: பாடம் எங்கம்மா சபதம், பாட்டு அன்பு மேகமே எங்கு ஓடியோ, மற்றது கூட இதய நாதம்.
4: நன்றி. உங்கள் அன்புக்கு
5: நன்றி தம்பி.
4: எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜ்யராம் பாடுகின்ற பாடல்.

0: TMR Tamil FM.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: பன்னிரண்டு மணி 36 நிமிடம் செய்ய மாத்தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பேரும் பக்கத்தில் 18 பாகசாக இருக்கிறது புகழ்மூட்டம் நிதி காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசை மணிக்கு 28 முதல் 38 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 16 பாகசெல்சியஸாக குறைவடையும். சில இடங்களில் இடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை பகற்பொழுது 21 பாகசெல்சியஸாக இருக்கும். சூரியன் நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாகசெல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை நாளை 24 பாகசெல்சியஸ் சூரியொலியோடு இருக்கும். வெள்ளிக்கிழமை 27 பாகசெல்சியஸ் சூரியொலியோடு இருக்கும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
2: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: மதனமாலிய
2: கே எம் சௌந்தரராஜன் பீஸ் சுசிலா பாடுகின்ற பாடல் இது. உங்களுக்கு அவலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
3: நன்றி.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalamu closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
9: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
10: 12:39 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், வளைப்பில் தானா?
10: தானா, சொல்லுங்கள், என்ன பாடல்?
11: தொண்டையில தான் நினைச்சே

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன் பிரேசஸ் இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844 ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000 பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002 மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3
3: பொங்கலுக்காக நடிச்சு கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் காந்தி.
3: சொல்லுங்கள் காந்தி, என்ன பாடல்?
4: எனக்கு நண்பகன் படத்தில் என்ன மைதிலேயே
3: இது ஒலிக்கிறது. சிலம்பரசன் சுஜி பாடுகின்ற பாடல்.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
2: 4168210462
3: வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
3: சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: முரட்டுக்காலை படத்தில் இருந்து எந்த பூவிலும் வாசம்.
3: இதோ ஒலிக்கிறது. நன்றி
4: நன்றி.

0: ASMR at Thumb FM 101.3.
1: கலந்து கொள்ள ஒரு மனித நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவகுமார் சொல்லுங்கள்.
2: கட்டாக்கத்தி 2 அந்த படத்திலே இருந்து
1: சார், இது உங்களுக்கு அகோலிக்கிறது, நன்றி.

0: சத்தம் FM 101.3.
1: நிறைவு செய்ய வர நேர சந்திப்பு. வணக்கம், மடவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: எனக்கு கவியரசரின் வரிகளை இசைஞான இசையில நான் வாழ வைப்பேன் படைச்சுவேன், திருத்தையில் வரும் அந்த பாட்டு.
1: சரி, தோலிக்கிறது கேளுங்கள். நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்கு ஆர்நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கழகத்தில் அருண்குமார். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெற்று செல்லும் நான் என்னென்ன அன்புடன் ஸ்ரீசந்தில்லாதன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட இருக்கின்ற நிலையில் சர்வதேச நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மார்க் மதுபான கடைகளில் புகையிலை பொருட்கள், பீடி, சிகரெட் விற்கக்கூடாது என்று டாஸ்மார்க் நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. மேலும் பார்களில் விற்கப்படுகின்ற குடிநீர், குளிர்பானங்கள் மற்றும் போன்றவை தரச்சான்று பெற்றதாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் காட்டுத்தீ பருவம் ஒன்டாரியோவில் இதுவரை இல்லாத அளவு மிக மோசமானதாக இருக்கும் என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் நூருஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 20 பேர் மரணமாக இருப்பதோடு சுமார் 100 பேர் வரையில் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. ஜூலை மாதம் 22 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பின் அருண்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. நன்றி செந்தில்நாதன்.

தொடர்கின்ற காட்டலையில் நேர்கள் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 போட்டி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன். அதுபோலவே வழக்கம் போல 4 நீங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். அதிகாலை 5 பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 இறையோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். விடியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை கேட்கலாம். காலை 6 தொடக்கம் 9 வரை இதே காட்டிலையில் நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 16°C, காற்று மடத்தியாதற்கு 26 km வேகத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது. தற்போது சற்று குளிர்காற்றோடு கூடிய ஒரு காலநிலை உணரப்படுகிறது. எனவே வெளியிலே செல்லக்கூடியவர்கள் பொருத்தமான ஒரு மெல்லிய குளிர் தாங்கக்கூடிய ஆடைகளை அணிந்து செல்வது சிறப்பாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இன்று காலவரியான பொழுது பொதுவாக 16 வெப்பநிலை உணரப்படும். இன்றைய காலவரியான பொழுதிலே சில இடங்களிலே மெல்லிய மலைத்தூரலுக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதும் சொல்லப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுது 21°C பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். இன்று இரவு 14°C இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்ததாக இருக்கும். அதுபோலவே வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களும் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக தென்படும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.

ஒருங்கிண பாடல் இது. ஹரிஸ் ராகவேந்திரா பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் பாரதியார்.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-94-94
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.

நேரம் 1:21 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. உலகின் பாடல் இது. ஹரிஹரன் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடைத் தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல. காசு
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: ஒருங்கிணைந்த பாடல் இது. சித்ரா மற்றும் கிருஷ்ணராஜ் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை தேனிசித்தன்றல் தேவா. ஒலிக்கின பாடலை தொடர்ந்து நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காட்டிலை தொடர்கின்ற காட்டிலையில் நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். இது வழக்கம் போலவே இதே நேரத்தில் உங்களை நான் சந்திக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் வானொலி கேட்கக்கூடியவர்கள் கூடுதலாக நீங்கள் வேலையில் இருக்கக்கூடும் அல்லது வாகன பயணங்கள் இருக்கக்கூடும். எனவே உங்களை கருத்தில் கொண்டு ஒரு எழுதுகோல் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் தரவுகளை உள்வாங்கி விடைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி மிக இலகுவானதாகவே அமைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055 இங்கே இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கு பொருத்தமான இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த சொற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்கும். எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நீங்கள் இரண்டு வெவ்வேறு சொற்களை கொண்டு வர வேண்டும். சில தரவுகளுக்கு பல விடைகள் பொருந்துவது போல இருக்கலாம். ஆனாலும் அதிலே எது மிக பொருத்தமானதோ அது சிறந்த விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055

0: நீங்கள் முதலிலே கொண்டு வரக்கூடிய சொற்கள் இது 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய உருவடியாக வரும். இந்த ரெண்டு சொற்களுமே 5-5 எழுத்துக்களை கொண்டது. அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு பறவையின் பேராக வரக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு பறவையின் பேராக வரக்கூடியது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு மலரின் பேராக வரக்கூடியது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து ஒரு மலரின் பேராக வரக்கூடியது. இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். மீண்டும் உங்களுக்கான தரவுகள், இது 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய இரண்டு சொற்கள் இங்கே இருக்கிறது. இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்ற முடியும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது ஒரு பறவையின் பேராக வரக்கூடிய ஒன்று. முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு பறவையின் பேராக வரக்கூடிய ஒன்று. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது ஒரு மலரின் பேராக வரக்கூடிய ஒன்று. ஒன்று பறவையின் பேர், இன்னொன்று மலரின் பேர். பறவை என்பது எங்களுக்கு மிக மிக நன்கு தெரிந்து அறிமுகமாகிய ஒரு பறவை, அதாவது அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு பறவை தான் முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 4165939005.
1: Nissan head to head event ippozhudhu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundhalum approval Ajindan Tavaraja 416-804-2365
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
0: தரவழி சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே 5-5 எழுத்துக்களில் வர வேண்டும். இந்த 5 எழுத்து சொற்களிலே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து என்பது இது ஒரு பறவையின் பேர். முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து ஒரு பறவையின் பேராக இருக்கிறது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து ஒரு மலரின் பேராக இருக்கிறது. இந்த 5 எழுத்து மலர் சில இடங்களிலே வேறு மாதிரியும் அழைக்கப்படும். இந்த பெயர் வந்து தமிழகத்திலே வேறு மாதிரி அழைக்கப்படும். எங்களுடைய ஊரிலே தமிழகத்தில் அழைப்பது போலவும் அழைக்கப்படும். ஆனால் அதனுடைய இன்னொரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவம் தான் இந்த வடிவம். அது வேறு ரெண்டும் ஒன்று தான், ஆனால் அதனுடைய மருவி வேறு வடிவத்திலே அழைக்கின்ற ஒரு பண்பு தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தமிழர் தாயக பகுதியிலே, குறிப்பாக வன்னி பகுதியிலே இந்த பெயரால் அது அழைக்கப்படுகின்ற சிறப்பு இருக்கிறது. இது ஒரு 5 எழுத்தில் வரக்கூடியது. இந்த முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்தில் வரக்கூடிய பறவை என்பது தமிழீழம் என்கின்ற எங்கள் திருநாட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு பறவை. தமிழீழம் என்கின்ற ஒரு எங்களுடைய திருநாட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு பறவை முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கிறது. இது உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து தமிழீழம் எங்களுடைய திருநாட்டின், தமிழீழம் எனும் எங்களுடைய திருநாட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு பறவை முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கிறது. அது ஒரு பறவையின் பேர். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது இது ஒரு மலரின் பேர். இந்த மலர் இரண்டு வழியாக அழைக்கப்படும். தமிழகத்திலே அழைக்கிற போது இதை சற்று ஒரு வித்தியாசமான உச்சரிப்பிலே அழைப்பார்கள். இந்த சொல் என்பது எங்களுடைய தமிழீழத்திலே, குறிப்பாக வன்னி பகுதியிலே இந்த சொல்லால் இந்த மலர் அழைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 416-593-0055 416-593-0055 ஒலிகின பாடல் இது சுவர்ணலதா பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா.

0: நேரம் ஒரு மணி 44 நிமிடம். 5 எழுத்துக்களில் வரக்கூடிய 2 சொற்கள் கேட்டிருக்கிறேன். முதல் எழுத்தை மட்டுமே மாற்ற முடியும், எழுத்து எண்ணிக்கை மாறாது. தரப்பட்ட தரவு முன்னுக்கு வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு பறவையின் பேர். இது தமிழ் ஈழம் என்கின்ற எங்களுடைய திருநாட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு பறவையாக இருக்கிறது. 2 பக்கத்தில் வரக்கூடிய 5 எழுத்து என்பது ஒரு மலரின் பேர். இது வித்தியாசமாகவும் அழைக்கப்படுவது உண்டு, அதாவது வேறு வடிவத்திலும் இது அழைக்கப்படுவது உண்டு. தமிழகத்திலே வேறு மாதிரி அழைப்பார்கள். வன்னியிலே எங்களுடைய ஊரிலே, குறிப்பாக வன்னியிலே இது இந்த பேராலும் அழைக்கப்படும். 5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற நேர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்.
1: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க
0: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
1: நான் சாந்தி.
0: சரி, நீங்க பேசுனதுல பாதிதான் வந்ததுதான் திரும்ப கேட்டேன். சொல்லுங்கள், நலம் தர நீங்கள்?
1: நலமா இருக்கிறேன், நன்றி.
0: சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: செண்பகம். சண்பகம்.
0: மற்ற பதில் என்ன வரும்?
1: சண்பகம். சானா என்ன?
0: சானாவோ?
1: ஆமா.
0: சரி, பார்க்கல. நன்றி, அழைப்பில் இருக்கு. நடத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள். நலம்
2: தானே?
0: நலம் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
2: செண்பகம். சண்பகம்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு. அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள். நலம்
3: தானே?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்? சரி, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
3: நன்றி,
0: அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவோமர்.
0: தேவோமர் சொல்லுங்கள்.
4: செண்பகம். சண்பகம்.
0: பார்க்கல. நன்றி உங்களுக்கும். செண்பகம் அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், யோகேந்திரன்.
0: நலமாக இருக்கின்றோம் யோகேந்திரன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
5: நானும் நலம்.
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
5: செண்பகம். சண்பகம்.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன். நலம் தானே?
6: ஆமாம், நான் நலம். நன்றி, நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
6: செண்பகம். சண்பகம்.
0: நன்றி உங்களுக்கு.
6: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், இது செண்பகம் என்பதும் சண்பகம் என்பதும் சரியானது. முதல் எழுத்து சே வரும் செண்பகம், அது எல்லோருக்குமே தெரியும். தமிழ் ஈழத்தினுடைய தேசிய பறவை. தமிழ் ஈழம் என்கின்ற எங்கள் திருநாட்டினுடைய தேசிய பறவையாக இருப்பது செண்பகம். அதுபோலவே தேசிய விலங்காக சிறுத்தை இருக்கிறது. தேசிய மலராக காந்தல் என்று சொல்லக்கூடிய மலர் இருக்கிறது. காந்தல், செங்காந்தல் என்று அழைப்பார்கள். பொதுவாக காந்தல் மலர் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அந்த வகையிலே முன்னுக்கு வரக்கூடிய சொல் செண்பகம் என்று வரும். அது பறவையின் பேர். அது எங்களுடைய தாயகத்தின், தமிழில் தாயகத்தின் அடையாளம். 2 பக்கத்தில் இருப்பது சண்பகம். சானா இன்னா பானா கானா உம்மனா. இதை செண்பகப்பூ என்றும் அழைப்பது உண்டு. இதே ஒரு 2-3 தான். செண்பகப்பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ என்று பாடல் கூட கேட்டிருப்பீர்கள். அந்த மலர் தான் அது. எங்களுடைய தாயகத்தில் இந்த சொல்லால் வன்னியிலே, குறிப்பாக வன்னியின் முல்லைத்தீவு பகுதியில் சில குறிப்பிட்ட இடங்களிலும், திருகோணமலைக்கு செல்லக்கூடிய சில வழிகளிலும், சில கிராமங்களிலும், அல்ல சில காட்டுப்பகுதிகளிலும் கூட இந்த பூ இருக்கிறது. மிக அழகான ஒரு பூ. அந்த நிறம் குறித்தே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அந்த வகையிலே சண்பகம் என்பது சரியானது. சில பேருக்கு அது தெரிந்தே இருக்காது. இன்றைக்கு அது புதிய தகவலாக பலருக்கும் இருக்கலாம். செண்பகப்பூவுக்கு சண்பகப்பூ என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது, அழைப்பு வழக்கம் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஷானா இன்னன்னா பானா ஹானா உம்மன்னா. எனவே செண்பகம் சண்பகம் என்பது சரியானது. அந்த எழுத்து வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து வைத்திருப்பதும் சிறப்பானது. அந்த சொல்லுக்கு, அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: Dhim tana, dhim tana, dhim tana.
0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது பழைய துணி என்பதை குறிக்கக்கூடிய சொல். பழைய துணி என்பதை குறிக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக இருக்கும். பழைய துணி அல்லது கிழிசல்கள் இப்படியான ஒன்று. கிழிசல்கள் அல்லது பழைய துணி என்பதை குறிக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய ஒரு முக்கியமான பிரதேசத்தை குறிக்கின்ற சொல். தமிழர் தாயகத்தின் ஒரு மிக முக்கியமான பிரதேசத்தை ஒரு குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து பழைய துணி அல்லது கிழிசல்கள் என்பதை சுட்டக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. பழைய துணி அல்லது கிழிசல்கள் என்பதை சுட்டக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து, இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து, இது எங்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய ஒரு முக்கியமான பிரதேசம் ஒன்றை குறிக்கின்ற சொல். தமிழர் தாயகத்தின் முக்கியமான பிரதேசம் ஒன்றை குறிக்கின்ற சொல். தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு அற்புதமான மாவீரர்களை தந்த மண் அது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம் 4165930055.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
0: ஒரு இரு பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். மீண்டும் தரவடி சொல்லிவிடுகின்றேன். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது பழையவை அல்லது கிழிசல்கள் என்கின்ற, அதாவது துணிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சொல், துணியோடு சம்பந்தப்படுகின்றது. அது பழைய துணிகள் அல்லது கிழிசல்கள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். பழையவை, பழைய துணி அல்லது கிழிசல்கள் ஆக இருக்கக்கூடிய துணி போன்றதை குறிக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது தமிழர் தாயக பகுதி, தமிழீழத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரதேசம் ஒன்றை குறிக்கின்ற சொல். தமிழ் ஈழம் என்கின்ற எங்களுடைய தமிழர் தாயகத்தின் மிக முக்கியமான பிரதேசம் ஒன்றை குறிக்கின்ற சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைக்கலாம் 4165930055. இது சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கான இசை MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா ஆகியோர்.

0: எல்லாம்
1: கந்தை மாந்தை.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன், நலம்
1: தானே?
0: சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? நன்றி உங்களுக்கு. ஆமாம், கந்தை என்பதும் மாந்தை என்பதும் சரியான பதில்கள். கந்தை என்பதும் மாந்தை என்பதும். கந்தை என்பது கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்லியிருப்பார்கள், தெரிந்திருப்போம். கந்தையானாலும் கசக்கி கட்டு, அதாவது பழையவையானாலும் அதை சுத்தமாக தோய்த்து உடுத்துதல் என்பது ஆகச் சிறந்தது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்று, அதாவது நன்னறிகளிலே ஒன்று. கந்தையானாலும் கசக்கி கட்டு, அது கிழிசல்களாக இருந்தாலும் சரி அல்லது பழையவையாக இருந்தாலும் சரி, அதை தோய்த்து சுத்தப்படுத்தி உடுத்தி கொள்ளுதல் வாழ்க்கையின் சிறந்த பண்புகளின் பக்கத்தில் வரக்கூடிய ஒன்று என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதனால் கந்தை என்று சொல்வோம், அது பழையவை அல்லது கிழிசல்கள் என்பதை குறிக்கும். மாந்தை என்பது மன்னார் என்கின்ற எங்களுடைய தமிழ் ஈழத்தின் ஒரு மாவட்டத்தை குறிக்கின்ற சொல், தமிழ் ஈழத்தினுடைய மாவட்டம் ஒன்றை குறிக்கின்ற சொல். மன்னார் என்பது தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு பல்வேறு முக்கியமான போராளிகளை தந்த ஒரு அது பிரதேசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். அதே மாந்தை என்பது போராட்டத்தினுடைய ஆரம்பகால வரலாற்றோடும் மிக நெருக்கமாக சம்பந்தப்படுகின்ற இடம். குறிப்பாக கடல் சார்ந்த போக்குவரத்துகள் தொடர்பாகவும் மிக நெருக்கமான வரலாற்றை கொண்டிருக்கின்ற இடம். நிறைய போராளிகளை தந்த ஒரு மண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த வகையிலே மாந்தை என்பது மன்னார் என்கின்ற எங்களுடைய தமிழீழ பிரதேசம் ஒன்றை குறிக்கின்ற சொல். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. ஒலிக்கின்ற விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-4665

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

நீங்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்த இரண்டு சொற்களும் இரண்டு இரண்டு எழுத்துக்களில் வரும். இரண்டு சொற்களுமே இரண்டு இரண்டு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருதருக்குமான அடையாளங்களில் ஒன்று. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருதருக்குமான அவரவர் சார்ந்த அடையாளங்களில் ஒன்று. அவர்களை அடையாளப்படுத்துவதிலே பல விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களை அடையாளப்படுத்துவதிலே பல விடயங்கள் முக்கியம் வரும். அதிலே ஒன்றுதான் இந்த முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது பெருமை என்று பொருள் தருகின்ற சொல். இதனுடைய அர்த்தம் பெருமை என்று வரும். பெருமை என்று பொருள் தருகின்ற சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே இரண்டு இரண்டு எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய முதல் இரண்டு எழுத்து என்பது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்கள் சார்ந்த அடையாளம் என்பது இருக்கிறது. இப்போ மொழி என்பது ஒரு அடையாளம், அதுபோலவே அவரவர் சார்ந்த அடையாளங்கள் பல இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது பெருமை என்று

0: பொருள் தருகின்ற சொல், பெருமை என்று அர்த்தம் தருகின்ற சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே இரண்டு இரண்டு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

நேர்கள் கேட்டு கொண்டு பதிவு செய்யும் தமிழப்பம் காட்டிலே 2:05 நிமிடம் ஒலிகின பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே இரண்டு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்குமான அடையாளங்களில் ஒன்று. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்கள் சார்ந்த பல அடையாளங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக வரும். முதல்ல பேர் வரும், முகம் என்பதெல்லாம் ஒவ்வொரு அடையாளங்கள் தான். பேர் அடையாளம், முகம் என்பது அடையாளம், இப்படி நிறைய இருக்கிறது. அதுபோலவே இந்த முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர் சார்ந்த அடையாளங்களில் ஒன்றாக வரும். அது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டு எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய இரண்டு எழுத்து என்பது இது பெருமை என்று பொருள் தருகின்ற சொல். இது பெருமை என்று பொருள் தருகின்ற சொல். இந்த சொல்லின் அர்த்தம் பெருமை என்று வரும். இரண்டுமே இரண்டு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. அழைப்பிலே இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: முதலாவது ஊர் வேறமா?
0: ஊர் வந்தா மற்ற பக்கம்.
1: அப்ப நாடு?
0: நாடு வந்தா மற்ற பக்கம்.
1: வீடு? வீடு
0: பீடா
1: நடை போறன்னு சொல்வாங்க.
0: பிஎன்ஆ டூனா பீடா அப்படி
1: டூனா. ஆமா
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன பதில் எல்லாம்.
2: நாடு பீடு.
0: நாடு
2: வைத்திருக்கும் பதில்.
0: சரி பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
3: நாடு பீடு.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த பிறகு சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
4: நாடு பீடு.
0: நன்றி உங்களுக்கு.
4: நன்றி
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கு அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: நாடு பீடு.
0: நன்றி உங்களுக்கு. ஆமாம், நாடு என்பதும் பீடு என்பதும் சரியான பதில்கள். நாடு என்பதும் பீடு என்பதும் சரியான பதில்கள். இங்கே நாடு என்பது தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று. ஒவ்வொருத்தரையும் சார்ந்த அடையாளங்கள். அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரையும் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். கண்ணன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? நன்றி உங்களுக்கு. ஆமாம், நாடு என்பதும் பீடு என்பதும் சரியானது. நாடு என்பது இப்போ மொழி ஒரு அடையாளம், பேர் ஒரு அடையாளம், முகம் ஒரு அடையாளம், அவர்கள் சார்ந்த ஊர் ஒரு அடையாளம், அதுபோலவே நாடு என்பதும் அடையாளம். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஊர் என்பதும் அடையாளம். சில பேருக்கு அந்த ஊர் என்பது அடையாளமாக இருக்கும், சில பேருக்கு நாடு என்பது அடையாளமாக இருக்கும். பொதுவாக எல்லோருக்குமே நாடு அடையாளம். இப்போ ஊர் என்பது அதனுடைய படிமுறைகளிலே வரக்கூடிய ஒன்று தான். ஊர் முதன்மை அடையாளமாக வராது. ஆனால் நாடு என்பது தேசிய அடையாளங்களில் ஒன்று. அது இப்போ ஒருவருக்கு விசாரித்து கொண்டு வரும்போது முதல்ல பேர் கேட்டு, தாய் தந்தையை கேட்டு, மொழி என்று கேட்டு அறிந்து அப்போ எந்த நாடென்று கேட்பார்கள். அதன் பிறகு அந்த வரிசையில் தான் ஊர் என்பது வரும். அப்போ அடையாளப்படுத்துகின்ற விடயங்களிலே ஒன்றாக ஊரும் இருக்கும். இங்கே நாடு வருகிறது. பீடு என்பது பெருமை என்று பொருள் தரக்கூடிய சொல். இந்த பீடு என்பது தான் பின்னாளில் அது பீடை என்று மருவியது. பீடு என்பதுதான் பீடை என்று பிறகு மருவியது. பீடு என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒன்று. பீடு பெருமை என்று பொருள் தரும். எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்த அனைவருக்குமே நன்று நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். விளம்பரங்களைத் தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும். நாடு என்பதும் பீடு என்பதும் சரியான பதில்கள்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
9: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு புதுசிய மார் தமிழப்பும் காரில் 2:15 நிமிடம் உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இரண்டுமே 5-5

0: இதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஐந்தெழுத்து என்பது இது ஒரு கொடிகளின் ஒரு வகை, கொடிகளில் ஒரு வகை. அதாவது கொடிகள், செடிகள் கொடிகள் என்று நாங்கள் வகைப்படுத்துவோம் இல்லையா தாவரங்களை, அதிலே கொடிகளின் வகையில் வரக்கூடிய ஒன்றை குறிக்கின்ற சொல். செடிகள் கொடிகள் என்பது தாவரங்களின் ஒரு வகை. அந்த வகையில் கொடிகளின் வகையில் வரக்கூடிய ஒன்று இந்த முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்தெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்து என்பது தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு வழங்கக்கூடிய பேர்களில் ஒன்று. தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு வழங்கக்கூடிய பேர்களில் ஒன்று இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய ஐந்தெழுத்து என்பது கொடிகளில் ஒரு வகை. செடிகள் கொடிகள் என்பது தாவரங்களின் வகை. அந்த வகையில் கொடிகளின் ஒரு வகை, ஒரு வகை கொடியின் பெயராக இருக்கிறது. ஒரு ஒரு குறிப்பிட்ட கொடியின் பெயராக இருப்பது, அதாவது தாவர வகையில் வரக்கூடிய கொடி. இப்போ கொடி என்பது தாலி கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொடி இல்லை. அதாவது தாவரங்களின் வகையில் வரக்கூடிய கொடிகளில் ஒன்று, அந்த ஒரு கொடியின் பேர் முன்னுக்கு வரக்கூடிய ஐந்தெழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்து என்பது இது தமிழ் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய முப்பாட்டன் முருகனுடைய ஒரு பெயர், முருகனுக்கு வழங்கக்கூடிய பெயர்களில் ஒன்று இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: Everything okay, no problem and did you
2: bar kalam closing da adikira nadik
3: the customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: எனக்கு
6: இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நீங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யும் தமிழ பங்காட்டிலே கொண்டு வரக்கூடிய இரண்டு சொற்களுமே ஐந்து ஐந்து எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய ஐந்து எழுத்து என்பது இது ஒரு கொடியின் ஒரு வகை, அதாவது தாவர வகையில் செடிகள் கொடிகள் என்று நாங்கள் வகுப்போம். அதிலே தாவர வகையில் வரக்கூடிய கொடிகளின் ஒரு பெயர், கொடிகளின் வகையில் வரக்கூடிய ஒரு பெயர் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்து எழுத்து ஆக இருக்கிறது. இது கடற்கரைகள் பக்கத்திலே வளரக்கூடிய ஒரு வகையான கொடியாக இருக்கிறது. இது கடற்கரைகள் பக்கத்திலே வளரக்கூடிய ஒரு கொடியாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக இது மணல் சார்ந்த பிரதேசங்களிலே வளரக்கூடிய ஒன்று, மணல் சார்ந்த பிரதேசங்களிலே வளரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது ஒரு கொடியின் பெயர். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தளத்து என்பது தமிழ் கடவுள் என்று சொல்லி தமிழர்கள் பெருமை கொள்கின்ற தமிழர்களின் முப்பாட்டன் முருகன் என்கின்ற கடவுளுக்கு வழங்கக்கூடிய அல்லது வழங்கப்படுகின்ற பெயர்களில் ஒன்று. அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்தாக இருக்கும். முருகனுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்களில் ஒன்றாக இருக்கும். இரண்டுமே ஐந்து ஐந்து எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல். பாடலுக்கான இசை டி இமான்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காட்டில் 2:24 மழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த பொழுதிலேயே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: அடம்பன், கடம்பன்.
0: பகல நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: அடம்பன், கடம்பன்.
0: நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் அழைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம், நான் பவி.
0: பவி சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லலாம்?
3: அடம்பன் கொடியும் இரண்டால் முடுக்கும், மற்றது கடம்பன்.
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில்?
4: அடம்பன், கடம்பன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள். திரண்டால் முடுக்கு, திரட்சியாக இருந்தால். நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
5: அடம்பன், கடம்பன்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் கண்ணன். நன்றி. நன்றி உங்களுக்கு கண்ணன். ஆமாம், அடம்பன் என்பதும் கடம்பன் என்பதும் சரியான பதில்கள். இதிலே அடம்பன் என்பது கடற்கரையோரங்களிலே வளரக்கூடிய அல்லது மணல் சார்ந்த பிரதேசங்களிலே வளரக்கூடிய, படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. இது ஒரு மென்மையானது கொடி. இது உண்மையிலே அடம்பன் கொடியை தான் அங்கே திரண்டால் மிடுக்கு, அதை திரட்சியாக ஒன்று சேர்த்தால் தான் அது மிடுக்கு உறுதி என்று வரும். அது சாதாரணமாக பார்த்தால் அந்த கொடி மிக மென்மையானது. அதனால்தான் அந்த அந்த அந்த அடம்பன் கொடி மென்மையாக இருக்கின்ற ஒன்று, அதுவே திரட்சி கொள்கிற போது அது உறுதியாகி விடுகிறது என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது பலவீனமான ஒன்று சேர்கிற போது, பலவீனமான பல விடயங்கள் ஒன்று சேர்கிற போது அது ஒரு எழுச்சியாக மாறுகிறது. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு ஒரு எழுச்சியின் வடிவமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அது உறுதிக்காக மட்டும் சொல்லப்படுகின்ற ஒன்று அல்ல, எழுச்சியின் வடிவமாகவும் பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒரு பலவீனமான இனமாக இருக்கக்கூடிய ஒரு இனம் காலப்போக்கிலே அடக்குமுறைகளை எதிர்த்து ஒன்றாக இணைகிற போது, எல்லோருமே ஒன்றாக இணைகிற போது அது அடக்க முடியாத திரட்சியாக எழுச்சியாக மாறும். உதாரணத்துக்கு நாங்கள் எங்களை சொல்லிக் கொள்ளலாம். தமிழர்களை நாங்கள் காலங்காலமாக அடிமைகளாக இருந்தோரினம். முதல் முந்திய காலங்களிலே பல ஆண்டுகளாக ஆண்ட இனமாக இருந்தவர்கள், பல நூறு ஆண்டுகள் ஆண்ட இனமாக இருந்தவர்கள். சேர சோழ பாண்டிய வரலாறு, பிறகு எங்களுடைய அண்மைக்காலம் என்று பார்த்தால் சங்கிலிய மன்னன் வரலாறு, வன்னியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மன்னர்கள் வரலாறு எல்லாம் இருக்கிறது. எனவே எங்களுடைய எழிலாளன் இப்படி பண்டாரவன் என்று சொல்லக்கூடிய வரலாறு இருக்கிறது. நாங்கள் ஆண்ட பரம்பரை. ஆனால் அதன் பிறகு என்று பார்க்குற போது காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட இனமாக இருந்தவர்கள், அதாவது சலுகைகளை வாங்கி கொண்டு உரிமைகளை மறந்து போன இடமாக இருந்தவர்கள். சரி, அதாவது எங்களை ஏமாற்றுவதற்காக சலுகைகள் வழங்கப்பட்டது, உரிமைகளை மறந்து போய் வாழ வேண்டும் என்பதற்காக அதை வாங்கிய கூனி குறுகி வாழ்ந்த ஒரு இனம். அந்த இனம் எழுச்சி கொண்ட இனமாக, பல அந்த பலவீனமான இனத்திலிருந்து திரட்சியாக நாங்கள் எழுந்து கொண்டோம், அதில் எழுச்சியின் வடிவமாக இருந்தோம். அந்த பலவீனங்கள் ஒன்று சேர்கிற போது, பலவீனமான மக்கள் ஒன்று சேர்கிற போது அதனுடைய திரட்சி என்பது எழுச்சியாக மாறுகிறது, புரட்சியாக மாறுகிறது. அப்போ பல வடிவங்களில் இதை பார்க்கலாம் என்று சொல்லி, சாதாரணமாக பார்த்தால் பலவீனமானவை ஒன்று சேர்கிற போது அது மிடுக்கு என்று சொல்லிக்கொள்ளலாம். பலவீனமான பல விடயங்கள் ஒன்று சேர்கிற போது கூட்டாக இணைந்தால், பலவீனமானவை கூட்டாக இணைந்தால் அது பெரும் வலிமையை பெறும் என்று சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் வரக்கூடியது அடம்பன் என்பது சாதாரணமாக அது மென்மையானது, அதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக தனித்து பார்க்குற போது அடம்பன் கொடி மிக மென்மையானது, அது திரட்சியாக வந்து வருகிற போதுதான் அது வீரியம் பெறுகிறது அல்லது உறுதியை பெறுகிறது. இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடியது கடம்பன் என்கின்ற சொல், இது பழங்குடிகளின் பெயராகவும் அமைகிறது. அதாவது முருகன் என்கின்ற ஒரு கடவுளுக்கு வழங்கக்கூடிய பெயராக மட்டுமல்லாமல் சங்க காலத்திலே இருக்கக்கூடிய பழங்குடிகளிலே துடியன் பாணன் என்று சொல்லக்கூடிய வகையில் வரக்கூடிய பழங்குடிகளில் ஒன்று. துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று சொல்லக்கூடிய வகையிலே நான்கு பழங்குடிகளிலே ஒரு பழங்குடியாக அறியப்படுகின்ற சொல் தான் இந்த சொல். எனவே சாதாரணமாக பார்க்குற போது அது முருகனுக்கு வழங்கக்கூடிய பேர்களிலே ஒன்றாக இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த இன்னொரு வகையிலே கடம்ப மரம் என்கின்ற மரமும் இருக்கிறது, கடம்ப மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரமும் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:29.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: நீங்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்த சொற்களை கவனிக்கிற போது இது 2-2 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இரண்டுமே 2-2 எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது மாடுகள் சார்ந்த ஒரு சொல். எங்களுடைய தாயகத்திலே வாழக்கூடிய மாடுகள் சார்ந்த சொல். எங்கே வாழ்ந்தாலும் மாடு, நாங்கள் பொதுவாக எங்கள ஊரிலே அதுக்கு ஒவ்வொரு பேர் வைத்து அழைப்போம். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய இந்த 2 எழுத்து என்பது இது மாடுகளிலே பெண்ணினம் சார்ந்த ஒரு சொல். மாடுகளில் இருக்கக்கூடிய பெண்ணின மாடுகள் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இளம் பெண் மாடு சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது சர்க்கரை மற்றும் சீனி என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். அது ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல. சர்க்கரைக்கோ சீனிக்கோ ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல. அதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். அது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 2 எழுத்து சொல்லாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது மாடுகளின் வகையில் வரக்கூடிய ஒன்று. அதாவது மாடுகள் சார்ந்த சொல். அதிலும் குறிப்பாக இப்போ ஆண் மாடு பெண் மாடு என்று இருக்கிறதானே அந்த பாலின வகை, அதிலே பெண் மாடுகள் சார்ந்த, அதாவது மாடுகளிலே பெண் மாடுகள் சார்ந்த சொல். அதிலும் குறிப்பாக இளம் பெண் மாடு என்று வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. இளம் பெண் மாடு என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் இது. அதாவது இது பாலினம். உலகத்திலே இனம் என்று கேட்டால் ஒன்று மொழி சார்ந்த இனம் என்று சொல்வோம், அடுத்ததாக ஆணினம் பெண்ணினம் என்று சொல்வோம். இரண்டு சாதான், ஒன்று ஆண் சாதி பெண் சாதி என்று சொல்வார்கள். அதை தாண்டி உலகத்திலே வேறு எந்த சாதிகளும் இல்லை என்று இந்த தீண்டாமைகள் சாதி வன்முறைகளுக்கு எதிரான ஒரு நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்திலே சாதிகள் எதுவும் இல்லை, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்வோம் இல்லையா. அந்த வகையிலே ஆண் சாதி பெண் சாதி தான், இரண்டே இரண்டு சாதி தான் சொல்வோம். அந்த வகையில் வரக்கூடிய பாலின வகை சார்ந்த சொல் தான் இது. மாடுகளில் கூட ஆண் மாடு பெண் மாடு என்று பார்க்குறோம். அதிலே பெண் மாடுகள் சார்ந்த சொல், அதிலும் குறிப்பாக இளம் பெண் மாடுகள் சார்ந்த சொல்லாக அந்த முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து சொல் வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது சீனி மற்றும் சர்க்கரை என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. சீனி என்பதற்கோ சர்க்கரை என்பதற்கோ ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல, அதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அழைக்கலாம் 4165935055 4165935055.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
8: 416-834-2266
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
11: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
12: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
11: 905-417-6069.
12: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
13: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
14: வொர்க்கிங் ஃபார் யூ.
13: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
14: Working for you.
0: மீண்டும் தரவழி சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்றவெல்லாம் கொண்டுவரக்கூடிய இரண்டு சொற்களுமே 4-4 எழுத்துக்களில் மன்னிக்கவும் 2-2 எழுத்துக்களில் வர வேண்டும். அந்த 2-2 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது மனிதர்களிலே ஆணினம் பெண்ணினம் என்று இருப்பது போல மாடுகளிலும் ஆண் மாடுகள் பெண் மாடுகள் என்று பார்க்குறோம். அந்த வகையிலே இது மாடுகளிலும் கூட பெண் மாடுகள் சார்ந்த சொல், அதிலும் குறிப்பாக இளம் பெண் மாடுகள் சார்ந்த ஒரு சொல். அதாவது நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகழகான அந்த வயது பிரிவுக்கெல்லாம், இப்போ எங்களுடைய ஆண்களை பெண்களை எடுத்து ஆண்களை பெண்களை மனிதர்களை எடுத்துக்கொண்டால் கூட மழலைகள், குழந்தைகள், சிறுவர் என்று சொல்லி ஒவ்வொரு பராயத்துக்குரிய சொற்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வயது வளர்ந்து கொண்டு வருகிற போது ஒவ்வொரு சொல்லால் மழலை என்பது வேறு, சிறுவர் என்பது வேறு, குழந்தை என்பது வேறு. அப்போ ஒவ்வொரு பராயத்துக்குரிய சொற்கள். அதுபோலவே அது ஆடுகள் மாடுகளுக்கு கூட அது எங்களுடைய இனம் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்குமே யானைகளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விலங்குகளிலும் அதனுடைய பருவ வளர்ச்சியை பொறுத்து இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று தான் இந்த மாடுகள் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. அதிலே ஆண்மாடு பெண்மாடு என்று அதற்கும் வேறு வேறு வகையாக இருக்கிறது. ஆண்மாடுகள் வளர்ந்து கொண்டு வருகிற போது, பெண்மாடுகள் வளர்ந்து கொண்டு வருகிற போதுன்னு சொல்லக்கூடிய சொற்கள். அதிலே ஒன்று தான் இந்த பெண்மாடுகள் சார்ந்த, இளம் பெண்மாடுகள் சார்ந்த சொல்லாக அது இருக்கிறது. முன்னுக்கு வரக்கூடிய 2 எழுத்தாக இருக்கிறது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 2 எழுத்து என்பது இது பாவிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து பல்வேறு அர்த்தங்கள் தருகின்ற சொல். இது வெறுமனே சர்க்கரை என்பதோடும் சீனி என்பதோடும் மட்டும் சம்பந்தப்படுகின்ற சொல் அல்ல. கூடுதலாக நாங்கள் சர்க்கரை சீனியோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனாலும் அது பாவிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து இருக்கு. பிரிவினை என்ற சொல்லோடும் வரும். பிரிவினை என்பது என்கின்ற சொல்லோடும் இது சம்பந்தப்படும். பிரிவினை அல்லது வித்தியாசம், வேறுபாடு, அதோடும் இது சம்பந்தப்படும். அதுபோலவே சீனி மற்றும் சர்க்கரை என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். ஆனால் சீனி என்பதற்கோ சர்க்கரை என்பதற்கோ ஒத்தகரத்துள்ள சொல் அல்ல. அதோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதாவது அவற்றை கொண்டு உருவாக்கக்கூடியது, சீனியை கொண்டு சர்க்கரையை கொண்டு உருவாக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இது ஒரு திரவ நிலை சார்ந்த சொல், ஒரு நீர்ம நிலை அல்லது திரவ நிலை சார்ந்த சொல்லாக இருக்கும். திரவம் என்பது தண்ணீர் என்ற நிலைக்கு வரும். ஒரு திண்மமான திரவ நிலை, அதாவது கொஞ்சம் இறுக்கமான திரவ நிலை அல்லது நீர்ம நிலைன்னு சொல்லக்கூடியது, அந்த வகையில் வரக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே 2-2 எழுத்துக்கள். நீங்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திப்போம். இளையராஜாவின் இசையிலே சுவர்ணலதா பாடிய பாடலாக ஒலிக்கிறது சத்திரியன் திரைப்பட பாடல்.

0: 2:42 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. அழைப்பிலே வணக்கம்.
1: வணக்கம் சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? நாகுவரம்
1: மற்ற பக்கம் சரியோதரையில
0: பகுவா? அது பிரிவினை வித்தியாசம் வேறுபாடு என்பதோடு வரும். இன்னொரு பக்கத்தில் நான் சொன்னான் சீனி சர்க்கரையோடு சம்பந்தப்பட்டு வராது. பகு என்பது வரும், வராது. ஆனால் இப்போ வேறுபாடு பகுத்தல் என்பதோடு அங்கே பகு என்பது வரும், ஏவல்நிலையாக வரும் பகுத்தல் என்பது. ஆனால் இங்கே அது இந்த மற்ற பதில் வராது. பானாக்கூனாண்டா வராது. சரி, முயற்சிக்கு நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நீரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: நான் கணேஷ் கதைக்கிறேன்.
0: கணேஷ் நலம் தானே?
2: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன் கணேஷ். சொல்லுங்கள், என்ன பதிலாம்?
2: நாகு பாகு.
0: நாகு என்பதும் பாகு என்பதுமா?
2: ஓ
0: கணேஷ், இதற்கு முதல் என்னோட பேசியிருக்கிறீங்களா அல்லது முதல் தடவையா?
2: முதல்
0: தடவை. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
2: அழைப்பில்
0: இருக்கின்ற அடுத்த நீரை சந்திக்கலாம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நீயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லலாம்?
3: நாகு பாகு.
0: நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நீரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்,
0: யோகா சொல்லுங்கள். அதையும் சோகமா சொல்றீங்க.
5: நன்றி
0: உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம், கண்ணன் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள். தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பதில்? நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்தவர் வணக்கம்.
6: தீபன்
0: சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. ஆமாம், நாகு என்பதும் பாகு என்பதும் சரியான பதில்கள். நாகு என்பதும் பாகு என்பதும் சரியான பதில்கள். இதிலே நாகு என்பது இளம் பெண் மாட்டினை குறிக்கின்ற சொல். அதுவே ஆண் இளம் ஆண் மாடு என்று வருகிற போது நாம்பன் என்று சொல்வார்கள். இளம் ஆண் மாடு என்பது நாம்பன் என்று சொல்வார்கள். இளம் பெண் மாடு என்பது நாகு என்று சொல்வார்கள். அநேகமாக அந்த வயசு போனவர்கள் அதில் நாகு கண்டு நிற்குது என்று சொல்வார்கள். நாகு கண்டு நிற்குது, அந்த நாகு கண்ட காணையில் நாகு கண்டுக்கு புல்லு போட்டுறீங்களோ, நாகு கண்டுக்கு தவிடு வச்சுறீங்களோ கேட்பார்கள். அது ஊர் வழக்கிலே நிறைய பழக்கப்பட்ட ஒரு சொற்கள் நாகு என்பது. இங்கே பாகு என்பது சொல்லப்படுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற இடங்களை பொறுத்து வேறு வேறு அர்த்தங்கள் தரும். அதிலே சீனி சர்க்கரை வெல்லம் இவற்றை உருக்குகிற போது, இவற்றை சூடாக்கி உருக்குகிற போது அது ஒரு நீர்ம நிலைக்கு வரும். அதாவது வந்து ஒரு நீர்மம் என்பது தண்ணீரும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் திரவ நிலையும் இல்லாமல் திண்ம நிலையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையிலே ஒரு திண்ம நிலை சார்ந்த நீர்ம நிலையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கக்கூடியது பாணி என்று வரும். அது அதைத்தான் நாங்கள் இங்கே பாகு என்றும் சொல்கிறோம். பாணி பாகு இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று நெருக்கமான சொற்கள். இங்கே நாகு என்பது வந்ததனால் மற்ற பக்கத்திலே அது பாகு என்பது வரும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்த அனைவருக்குமே நன்றி. அதுபோலவே இந்த பாகு என்பது ஒரு வகையிலே பிச்சை என்கின்ற சொல்லோடும் சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கிறது. பாகுபாடு என்பது வித்தியாசம் காட்டுதல், வேறுபாடு காட்டுதல். பாகுபாடு என்று வருகிற போது வித்தியாசம் காட்டுதல், வேறுபாடு காட்டுதல் என்பதோடும் சம்பந்தப்படும். எனவே அது பாவிக்கப்படுகின்ற இடத்தை பொறுத்து அந்த சொற்கள் வேறுபடும் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒரு இலக காட்சிய சர்க்கரை அல்லது இலக காட்சிய சீனி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்று தான் அந்த பாகு என்பது. மீண்டும் அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். ஒலிக்கின்ற விளம்பரங்களைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நிறைவு கேள்விக்கான தகவல்கள் வழங்கப்படும்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
0: இந்த நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக நிகழ்ந்தது. சற்று இலகுவான ஒன்றாகவே தந்துவிடலாம், உங்களை அதிகம் யோசிக்க வைக்காமல். இது 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இரண்டு பக்கத்திலுமே 5-5 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள் இருக்கும். இது ஒரு செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட சொல் இரண்டுமே. ஒன்று வீணை என்கின்ற இசைக்கருவியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு. வீணை என்கின்ற இசைக்கருவியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு, அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஐந்தெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய ஐந்தெழுத்து என்பது கணிதம் என்கின்ற ஒன்றோடு, கணக்கு அல்லது கணிதம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு. கணிதம் அல்லது கணக்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு. இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய சொல் வீணை என்கின்ற இசைக்கருவியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு, அது முன்னுக்கு வரக்கூடிய 5 இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 5 என்பது இது கணிதம் அல்லது கணக்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு. இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம்.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
5: Everything okay? No problem and dinam.
6: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
6: Chellam illa da Selvam.
5: Sari sari.
0: Olikkunna paadala thirandha neergal sandhikkalam. Kondu varakkoodiya rendu sorkalume 5-5 eluthukalil irukkum. Adhile munnukku varakkoodiya 5 eluthu enbadhu veenai engindra isaikkaruviyodu sambandhapadugindra oru seyalpaadu. Oru seyalpaattai kurikkindra sol. Irandam pakkathil varakkoodiya 5 eluthu கணிதம் அல்லது கணக்கு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு செயல்பாடு. இரண்டுமே 5-5 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி. விஜய் ஆண்டனி இசையில் சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல்.

0: நேரம் 2:55 நிமிடம். அழைப்பிலே காத்திருக்கின்ற நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அரிஜோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
1: மீட்டுதல் கூட்டுதல்.
0: பார்க்கலாம், நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
2: மீட்டுதல் கூட்டுதல்.
0: நன்றி ராஜவர்மன்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழைப்பில் இருக்க அடுத்தவர், வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
3: மீட்டுதல் கூட்டுதல்.
0: நன்றி. அழைப்பில் இருக்க அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம், இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன், நிறைவு செய்கிற நேரத்தில் வந்திருக்கீங்க, நலம் தானே?
4: வீணை
0: வந்து உண்மையா மீட்டுறது தான், அதை நாங்க வீணை வாசிக்கிறேன் சொல்றது, அது சரியான சொல் வந்து மீட்டுதல். புத்தகம், புத்தகம் வாசிப்பு, வீணை மீட்டுவது. நன்றி, நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
5: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
5: மீட்டுதல் கூட்டுதல்.
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்க அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கணேஷ்
0: சொல்லுங்கள், என்ன பதில்?
6: என்ன இருக்கிற விட வந்து இசைத்தல் வாசித்தல்.
0: வீணை இசைத்தல்
6: வகுத்தல்,
0: ரெண்டுமே வேற வேற. முதல் எழுத்து மட்டும் தான் நீங்க மாத்தலாம், அங்க எல்லா எழுத்தும் இல்ல மாறுது. நீங்க இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வரக்கூடிய சொற்கள் வந்து முதல் எழுத்து மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும், அடுத்த எண்ணிக்கையும் மாறாது, இரண்டாம் மூன்றாம் நான்காம் சொற்களும் மாறாது, எழுத்துக்கள் மாறாது, முதல் எழுத்து மட்டும்தான் மாறும். சரி, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்க அடுத்தவரை சந்திக்கலாம். அழைப்போடு வணக்கம். வணக்கம், கண்ணன் சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம். மீட்டுதல் என்பதும் கூட்டுதல் என்பதும் சரியான சொற்கள். மீட்டுதல் என்பதும் கூட்டுதல் என்பதும் சரியான, வீணையை மீட்டுவது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்கிறது. இப்போ மீளம் தாளம் இவற்றுக்கு ஒவ்வொன்று எல்லாமே. இப்போ மீளம் என்பது மீளத்தை மீட்டுவதில்லை, தாளம் தட்டுவது, மீளம் அடிப்பது, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வைத்திருக்கிறது தமிழ் சமூகம். எனவே வீணை

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

நேரம் 3:01. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட இருக்கின்ற நிலையில் சர்வதேச நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றார்கள். மாத்தரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் உள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளில் புகையிலை பொருட்கள் பீடி சிகரெட் விற்கக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் தடை விதித்திருக்கின்ற அதேவேளையில் அந்த இடங்களில் விற்கப்படுகின்ற குடிநீர் குளிர்பானங்கள் போன்றவை தரச்சான்று பெற்றதாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 2026 காட்டுத்தீ பருவம் ஒன்டாரியோவில் இதுவரை இல்லாத அளவு மிக மோசமானதாக இருக்கும் என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆப்கானிஸ்தானின் நூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 20 பேர் மரணமாக இருப்பதோடு சுமார் 100 பேர் வரையிலே காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி

0: கிரியை தகுந கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழைக்கங்கள். தர்மா 6477136049.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9053024.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9055667200.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
8: நேரம் 3:05. டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 15°C இருக்கிறது. காற்று மணத்தியாத்திற்கு 25 தொடக்கம், 41 கிலோமீட்டர் வரையிலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 16 பாகையாக இருக்கும். காலை வரையான பொழுதிலே சில இடங்களிலே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகின்ற அதேவேளையிலே தற்போது பல இடங்களிலும் ஒரு மெல்லிய குளிர்காற்றோடு கூடிய நிலை இருக்கிறது. காற்றின் வேகமும் சற்று அதிகமாகவே இருக்கிறது. 25 தொடக்கம், 41 கிலோமீட்டர் வரையிலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. குளிர்காற்றோடு கூடிய ஒரு உணர்நிலை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே வெளியே செல்லக்கூடியவர்கள் ஒரு மெல்லிய குளிர்நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடைகளை அணிந்து செல்வது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெளியிலே வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு மெல்லிய குளிர்நிலையை தாங்கக்கூடிய உடைகளை அணிந்து செல்வது ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். புதன்கிழமை இன்று பகல் பொழுதின் வெப்பநிலை 21 பாகையாக இருக்கும். வியாழக்கிழமை பகல் 24 பாகை, வெள்ளிக்கிழமை பகல் 27 பாகையாக இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களுமே சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுங்க.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03-416-284-7000.
11: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
13: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
8: நேரம் 3:08. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM காட்டலை. அடுத்து வரக்கூடிய நிகழ்வு, இது தமிழர் தாயகத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காற்றலை பொழுதாக அமைகிறது.
15: மனதில்
8: தமிழீழம் என்கின்ற எங்களுடைய தேச விடுதலைக்கான பயணத்தில் தங்கள் உயிர்களை விதியாக்கிய மாவீரர்கள், விடுதலைக்கான களங்களில் தங்கள் உயிர்களை விதியாக்கிய நாட்டு பற்றாளர்கள், தேசத்துக்கு உள்ளேயும் தேசத்துக்கு வெளியேயுமாக எங்கள் மொழிக்காக இனத்துக்காக பாடுபட்ட, எங்கள் தேசத்தால் மதிப்பளிக்கப்பட்ட மாமனிதர்கள், இவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளையில் சிங்கள அரச பயங்கரவாதத்தினாலும் எங்கள் தாயகத்தை வல்வளைப்பு செய்து வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்ட இந்திய படைகளாலும் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட, இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தாயகத்தின் மக்களையும் அந்த இனப்படுகொலை வரலாறுகளையும் நினைவு பகிர்வுகளாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை இணைகிறது. இது தாயகத்தின் நினைவுகள் தொட்டு பயணிக்கின்ற காற்றலை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றில். இது தாய்மண்ணின் நினைவுகள் தொட்டு பயணிக்கக்கூடிய காற்றிலையாக அமைகிறது. நாள்தோறும் சொல்லிக்கொள்வதற்கும் பாடிக்கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான ஏராளம் ஏராளம் நினைவுகளும் நினைவு பகிர்வுகளும் இருக்கிறது. ஏனென்றால் ஈழ விடுதலைக்கான பயணத்தில் நாங்கள் விதைத்தது 1-2 மாவீரர்கள் அல்ல, ஒரு சில 10 மாவீரர்கள் அல்ல, 40,000 மேற்பட்ட மாவீரர்களை எங்கள் மண்ணிலே எங்கள் ஈழத்துக்கான நாளைய தலைமுறை பிள்ளைகளின் மகிழ்ச்சியான நிரந்தரமான நிம்மதியான ஒரு சமாதானத்தோடு கூடிய தங்கள் தலைவிதியை தாங்களே தீர்மானித்து வாழக்கூடிய ஒரு நிலையான நிமிர்வான வாழ்வுக்காக 1,000,000 மாவீரர்கள் எங்கள் மண்ணிலே தங்கள் உயிர்களை விதைத்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களின் பேர்களும் அத்தனை பேர்களும் முகங்களும் நாங்கள் அறியோம். கிடைக்கின்ற பெயர்கள் இருக்கின்ற நினைவுகள் அறிந்த புரிந்த தெரிந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்பவற்றினூடாகவே இந்த நினைவுகளை பகிர முடிகிறது. அத்தகைய நினைவு பகிர்வுகளிலே நாங்கள் சொல்லிக்கொள்கிற பெயர்கள் ஒரு சிலவாக இருந்தாலும் நினைவூட்டுகின்ற நினைவுகள் ஒரு சிலவாக இருந்தாலும் அவற்றின் பின்னே இருக்கக்கூடிய அத்தனை மாவீரர்களையும் நாங்கள் நினைவேந்திக் கொள்கிறோம். இங்கே சொல்லிக்கொள்ளக்கூடிய பெயர்கள் ஒன்றாக இருக்கலாம், ஒரு சிலதாக இருக்கலாம். அந்த பெயர்களின் பின்னே தாயக விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதைத்த அத்தனை மாவீரர்களையும் ஒருவர் விடாமல் முழுமையாக நாங்கள் நினைவேந்திக் கொள்கின்றோம். இந்த மாவீரர் வழிபாடு என்பது வெறுமனே இந்த விடுதலை போராட்ட காலத்தில் வந்த ஒன்று அல்ல. இது காலங்காலமாக எங்கள் தமிழர்கள் மரபு மரபாக பேணி வந்த ஒரு ஆகச்சிறந்த வழிபாட்டு முறை. தங்களுடைய நாட்டுக்காக, தங்கள் மொழிக்காக, தங்கள் இனத்துக்காக தங்கள் உயிர்களை கொடுக்கக்கூடியோரை, உயிர்களை விதைக்கக்கூடியோரை தங்களுடைய ஊர்களின் எல்லை சாமிகளாக, எல்லை கடவுள்களாக அவர்களுக்கான நடுகல்களை வழிபட்டு மூத்தோரை வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு முறை எங்கள் குலத்தின் வழியே வந்த மரபு. இனத்துக்காக, மொழிக்காக, தங்கள் சமூகத்துக்காக, தங்கள் நாட்டுக்காக உயிர் கொடுப்போரை அந்தந்த ஊர்களின் அந்தந்த பிரதேசங்களின் எல்லை சாமிகளாக, காவல் தெய்வங்களாக அவர்கள் நினைவாக நடுகற்களை நட்டு வழிபடுவதென்பதும், மூத்தோரை வழிபடுகின்ற மாண்பு என்பதும் எங்கள் இனத்துக்குரிய மிக தொன்மையான வழிபாட்டு மரபு. அதன் வழியேதான் எங்கள் தேசிய தலைவர் அவர்கள் எங்கள் காலத்திலே மாவீரர் வழிபாட்டு முறையை துயிலுமில்ல வழிபாட்டு முறையாக எங்களுக்காக ஆக்கித்தந்தார். இந்த துயிலுமில்ல வழிபாடுதான் இன்றைக்கு எங்கள் நினைவுகளை ஒன்றாக்குகின்ற, எங்கள் தேசம் சார்ந்து எங்களை ஒன்று குவிக்கின்ற, ஒரு புள்ளியில் இணைக்கின்ற மாபெரும் சக்தியாகவும் இருக்கின்றது. நாங்கள் கண்காணாத தெய்வங்களாக இட்டுச் சொல்லப்பட்ட கதைகளை நம்பி எத்தனையோ வழிபாடுகளை செய்கின்றோம். இவர்கள் எங்கள் கண்முன்னே கண்ட தெய்வங்கள், எங்களுக்காக எங்கள் மண்ணை காத்து நின்றவர்கள், எங்களுக்காக எங்கள் மக்களுக்காக தங்கள் உயிர்களை விதையாக்கியவர்கள், எங்கள் மண்ணின் காவல் தெய்வங்களாக இருந்தவர்களை வழிபடுகின்ற போற்றுகின்ற பொழுதாக இது இருக்கிறது. அந்த வகையில்தான் சற்று முன்னர் ஒலித்த பாடலிலே கூட, ஊற்றங்கரையிலும் நீரிருப்பீர், உலுவிந்தம் பழத்திலும் நீரிருப்பீர் என்கின்ற வரிகளோடு தலைவனின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து உங்கள் உயிர்களை விதைத்தீர்கள் என்கின்ற வரிகளும் அதிலே வந்திருக்கும். ஆம், இந்த காலம் என்பது, இந்த நாட்கள் என்பது ஓயாத அலைகள் ஒன்று என்கின்ற நடவடிக்கை, அதாவது முல்லைத்தீவு படைமுகாம் மீட்கப்பட்ட நாட்களோடு சம்பந்தப்படுகின்ற நாட்கள். ஒரு 30 மணித்தியால சமரிலே முல்லைத்தீவு படைமுகாம் முழுமையாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டாலும் அந்த தமிழர் சேனையிடம் வீழ்ந்துவிட்ட அந்த முல்லைத்தீவு படைமுகாமை மீட்பதற்காக தொடர்ச்சியாக எதிரிகள் கடலிலும் கடலை ஒட்டிய பகுதிகளிலும் தரையிறக்க முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தார்கள். அந்த வகையில் 21-22 வரை சில சில இடங்களிலே நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் 30 மணித்தியாலங்களில் ஓயாதலைகள் ஒன்று முழுமையாக அந்த முகாமை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது. அந்த முகாமில் இருந்த சிங்கள படைகள் நிரந்தரமாக துடைத்து அகற்றப்பட்டார்கள். கடற்சண்டைகளும் கடல் அருகே இருந்த பகுதிகளில் தரையிறக்கப்பட்ட படைகளோடு நடந்த சண்டைகளுமாக குறிப்பிடத்தக்க சில சண்டைகள் இந்த பகுதியிலே நிகழ்ந்திருந்தது. இந்த முல்லை மண் முல்லைத்தீவு படைமுகாம் என்பது சாதாரணமாக இருந்த ஒரு படைமுகாம், பிறகு விஸ்தரிப்பு செய்யப்பட்டு மிக பலம் பொருந்திய ஒரு கூட்டுப்படை தளமாக பிற்காலத்திலே அது உருவாக்கம் பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த முல்லைச்சமர் ஓயாதலைகள் ஒன்று பற்றி கடந்த காற்றிலே பொழுதிலே விரிவாக அதனுடைய முழுமையான வடிவத்தை உங்களோடு பகிர்ந்திருந்தேன். இப்போது அதையொட்டி அந்த வெற்றியிலே, அந்த வெற்றிக்கு தங்களை உரமாக்கியவர்கள், தங்களை கொடையாக்கியவர்களிலே கந்தகப்பூ வீரர்களும் பலர் இருந்திருந்தார்கள். 300-க்கும் மேற்பட்ட எங்கள் தேசத்தினுடைய மாவீரர்கள் அந்த மீட்புக்காக தங்கள் உயிர்களை விதைத்தார்கள். 1200-க்கும் மேற்பட்ட சிங்கள படைகள் எங்கள் மண்ணை விழுங்கி, எங்கள் மண்ணை வல்வளைப்பு செய்து, எங்கள் மண்ணிலே குந்தியிருந்த சிங்கள படைகள் நிரந்தரமாக எங்கள் மண்ணை விட்டு அகற்றப்பட்டது. 1200-க்கு மேற்பட்டவர்கள் அதிலே நிரந்தரமாக அகற்றப்பட்டார்கள். அதிலே 1000-க்கு மேற்பட்ட சிங்கள படைகளின் சடலங்கள் எங்கள் பிள்ளைகளால், தமிழர் சேனையால் கைப்பற்றப்பட்டது. அவற்றை வாங்கிக் கொள்வதற்கு சிங்கள படைத்தரப்பு மறுத்திருந்தது. அரச தரப்பும் படைத்தரப்பும் மறுத்திருந்தது. அதற்கான காரணம், ஏற்கனவே தமிழ் விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக அழித்து விட்டோம், ஒரு கொஞ்சம் மிஞ்சி இருக்கின்ற புலிகள் இருக்கிறார்கள், அவர்களும் போய் கடலிலே குதிக்க வேண்டியதான், அவர்களுக்கு வேறு வழியில்லை, முழுமையாக அழித்து விட்டோம், மிஞ்சி இருக்கின்ற சில பேரும் அவர்கள் கடலிலே குதித்து விடுவார்கள் அல்லது தேடி தேடி அழித்து விடுவோம் என்கின்ற நிலையிலே அந்த காலத்திலே இருந்த சிங்கள அரச தரப்பு, அனுருத்தரத்வத்த பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார், தமிழின துரோகியாக இருந்த கதிர்காமர் அப்போது சர்வதேசத்தின் தமிழின துரோகியாக இருந்து குறிப்பாக சந்திரிகா அரசாங்கத்துக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். சந்திரிகா அரசாங்கம் அப்போது ஆட்சியில் இருந்தது. எனவே சிங்கள பிரதேசத்திலே விடுதலை போராட்டம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது, விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு அங்கே ஒரு வெற்றி கொண்டாட்டத்திலே அந்த மக்கள் இருந்த நேரத்திலே தான் இங்கே ஓயாதலைகள் ஒன்று என்கின்ற முழக்கம் எங்கள் தமிழர் சேனையால் முழங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தை விட்டு புலிகளும் மக்களுமாக வன்னியை நோக்கி நகர்ந்த பிற்பாடு சிங்கள தேசம் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த நிலையில்தான் ஓயாத அலைகளாய் எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் ஆர்ப்பரித்த காலமாக இருக்கிறது. அது ஜூலை 18 நிகழ்த்தப்பட்ட ஒரு பேரதிர்வாக இருந்தது. ஏற்கனவே சொன்னது போல 30 மணித்தியால சிறப்பு நடவடிக்கையிலே அந்த முகாம் முழுமையாக எங்கள் பக்கம் வந்தது. அதையொட்டிய கடல் சண்டைகள் நடந்தது. அந்த அதாவது இழந்து போன முகாமை மீட்பதற்கு படைத்தரப்பு பாரிய முயற்சியை செய்தது. கடல் வளத்தாலும் வான்வழியாலும் கொண்டு வந்து துருப்புக்களை இறக்கி மீண்டும் அந்த முகாமை பிடிப்பதற்கு முயற்சியப்பட்ட போதும் அது எதுவுமே எங்கள் தேசத்தினுடைய, அதாவது தமிழர் தாயகத்தின் பிள்ளைகளின் வீரத்தின் முன்னே, ஈகத்தின் முன்னே, கொடையின் முன்னே சிங்கள படைகளின் எந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தகைய ஒரு கடற்சண்டையிலேதான் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தின் பெண்கள் அணியைச் சேர்ந்த, தமிழர் சேனையின் பெண்கள் அணியைச் சேர்ந்த சுடரொளி என்கின்ற ஆளுமை அந்த கடல் சண்டையிலே நாங்கள் இழந்த ஒரு நினைவுகளும் இருக்கிறது. லெப்டினல் நலாயினி, மேஜர் மங்கை உட்பட 30 பெண் போராளிகள் தான் முதல் முதலிலே கடல் புலிகளின் மகளிர் படையணியின் ஆரம்பகத்தாக விளங்கினார்கள். அதாவது விடுதலை போராட்டத்திலே பெண்கள் அணி உருவாக்கப்பட்டது ஒரு காலம், பிறகு அதிலே கடல் சார்ந்த பெண்கள் அணி, கடற்போர் சார்ந்த பெண்கள் அணி உருவாக்கப்பட்டது என்பது இன்னொரு படைப்பிரிவின் தொடக்கம். அத்தகைய கடல் சார்ந்த பெண்கள் பிரிவு, கடற்போர் சார்ந்த பெண்கள் பிரிவு உருவாக்கப்பட்ட போது அதிலே நலாயினி, மேஜர் மங்கை உட்பட 30 பெண் போராளிகள் அந்த ஆரம்ப கர்த்தாக, அதாவது ஆரம்ப தொடக்க பயிற்சியிலே இணைந்திருந்தார்கள். புதிய மீன் குஞ்சுகளை திரட்டிய காலத்தில் இணைந்தவளாகவே சுடரொளி என்கின்ற இந்த தனிப்பெருமை பெற்ற ஆளுமையும் இணைந்திருந்தாள். நாங்கள் எல்லாத்துக்கும் முன் உதாரணமாக செயல்பட்டால்தான் நாளைக்கு எங்கட பெண்கள் சமூகத்தின் தடைகளை உடைச்சி வெளியே வருவார்கள் என்று தன்னிடத்திலே பயிற்சி வருகின்ற புதிய போராளிகளுக்கு சுடரொளி எப்பொழுதுமே கூறிக்கொள்வாள். அவள் ஒரு சிறந்த படகோட்டியாக ஆளுமையை வெளிப்படுத்தினாள். சிறந்த நீச்சல் பயிற்சி ஆசிரியராக தன் திறமையை வெளிப்படுத்தினாள். அதேவேளையில் மிக முக்கியமாக மிகத் திறமையான ஒரு இலக்கு தவறாத சூட்டாளராகவும் தன்னை அவள் வெளிப்படுத்தி கொண்டாள். இவளுடைய இந்த திறமை காரணமாக ஆர்பிஜி ரக கனரக கருவிகளின் பயிற்சிகளையும் அவள் பெற்றுக்கொண்டாள். தமிழர் சேனையால் மண்டதீவு முகாம் மீது ஒரு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும், பருத்தித்துறை கடல் சண்டைகளின் போதும், தரை இறங்கு கலம் மீதான நடவடிக்கைகளின் போதும், தவளைப்பாய்ச்சல் என்று தமிழர் தேசம் பேர் சூட்டி நிகழ்த்திய நடவடிக்கைகளின் போதும்
1: என்னை தாங்கி
0: யாழ் தேவி நடவடிக்கை என்பவற்றிலும் குறிப்பிடத்தக்க முத்திரைகளை பதித்தவளாக சுடரொளி திகழ்ந்திருக்கிறாள். முதலிலே கடல் சார்ந்த பெண்கள் அணியிலே இருந்தவள், பிறகு சிறப்பு நடவடிக்கைக்கு தன்னை உட்படுத்த விரும்பி அவள் கந்தகப்பூ அணியிலே தேசிய தலைவரின் அனுமதியோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். கந்தகப்பூக்கள் அணியிலே இணைந்து பயிற்சிகளை முடித்துக் கொண்ட பிறகு ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் அவள் கடலிலேயே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லலாம். அதாவது தனக்கான இலக்கை தேடி அவள் கடலிலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லக்கூடிய வழியில் எப்போதுமே படகும் அவளும் கடலும் தான் அவள் வாழ்க்கையாக இருந்தது. அவளுக்கான இலக்கு கடல்தான், கடலில்தான் கிடைக்கப் போகிறது என்பது தெரியும். ஆனால் அந்த இலக்கு எப்போது என்பது தெரியாத ஒன்றாக அதற்கான காலங்கள் தள்ளிப்போய்கொண்டே இருந்தது. ஒருமுறை சுண்டிக்குள கடற்பரப்பில் நின்ற டோரா படகு ஒன்றை மூழ்கடிப்பதற்கான இலக்கு இவளுக்கு கிடைத்தது. ஆனால் இலக்கை நெருங்க முன்னரே சிங்கள படைகளால் இவளுடைய படகு தாக்கப்பட்ட நிலையில் இரண்டு கைகளிலும் அவளுக்கு காயம் ஏற்பட்டு இருந்தது. அதே படகிலிருந்த கந்தகப்பூ வீரனாக இருக்கக்கூடிய பார்த்திபன் என்கின்ற போராளிக்கும் ஏற்கனவே ஒரு கால் முழங்கால் வரை இல்லாமல் இருந்தது. அந்த காலில் மீண்டும் காயம் ஏற்பட்டது. அதனால் இருவருமே அன்றைய தினம் தங்களுடைய இலக்கை நெருங்காமல் கரை திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. காயம்பட்ட சுடரொளி என்கின்ற இந்த பெண் போராளிக்கு இரண்டு கைகளுமே இயலாமல் போயிருந்தது. கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்குமாறு கூறிய பொறுப்பாளரோடு அவள் சண்டை பிடித்தாள். சாதாரணமான பிறவிகளாக இருந்தால் ஒரு காயம் ஏற்பட்டு கைகள் இயங்க மறுத்த போது அதனை சாட்டியே தங்களுடைய மனத்தை மாற்றிக்கொண்டு இயங்கா நிலைக்கு சென்றிருப்பார்கள். அதாவது போராளியாக இருந்திருக்கலாம் விரும்பினால், ஆனால் சாவை நோக்கி தானே விரும்பி செல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே கடல் சண்டைக்கு சென்றவள் காயம்பட்டு இப்போது கைகள் இரண்டும் இயங்காத நிலை இருந்த போதும் அவள் அடம்பிடித்தாள். தனக்கான இலக்கை விரைவாக தருமாறு அவள் அடம்பிடித்தாள். அந்த காயங்களுக்காக நீண்ட காலம் ஓய்வெடுத்துக் கொள்ள அவள் விரும்பாமலும் இருந்தாள். அவளுடைய அந்த நச்சரிப்பு எப்போதும் பொறுப்பாளரை காண்கின்ற போதெல்லாம் தன்னை சமருக்கு அனுப்புமாறு, சண்டைக்கு அனுப்புமாறு அவள் கேட்டுக்கொண்டே இருப்பாள். இத்தகைய நச்சரிப்பு, இத்தகைய ஒரு ஆக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையால்தான் பொறுப்பாளரும் வேறு வழியில்லாமல் ஓயாதலைகள் நடவடிக்கையின் போது அவளுக்கான வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஓயாதலைகள் என்கின்ற முல்லைத்தீவு முகாம் மீட்பு சமரின் போது கடலிலே இவள் படகும் இறங்கியது. இந்த சண்டையில் சுடரொளி என்கின்ற இந்த பெண் போராளியோடு கூடவே படகில் கூட வந்தது செல்லப்பிள்ளை என்கின்ற இன்னொரு போராளி. அதே வேளையில் இன்னொரு கந்தகப்பு வீரனாக இருந்த பார்த்திபனும் அந்த படகிலே இருந்தார். பார்த்திபனும் சுடரொளியும் நல்ல நண்பர்கள். இருவரும் கந்தக பூக்களாக போய் வீரச்சாவை தழுவ வேண்டும் என்பதிலே உறுதியாக பயணப்பட்டவர்கள். ஓயாத அலைகள் என்கின்ற இந்த சிறப்பு நடவடிக்கையில் இந்த இழந்து போன முல்லைத்தீவு முகாமை திரும்ப மீட்பதற்காக தரையிறக்க முயற்சி ஒன்று மீண்டும் மீண்டும் சிங்களத்தின் கடற்படைகளால் உருவாக்கப்பட்டது. அத்தகைய ஒரு தரையிறக்க முயற்சியின் போதுதான் சிங்கள படைகளுக்கு சொந்தமான ரணவிரு என்கின்ற கப்பல் தமிழர் சேனையின் கந்தகப்பூ அணியினரின் இலக்காக வந்தது. அந்த ரணவீர் என்கின்ற சிங்கள படைகளுக்கு சொந்தமான அந்த கப்பலோடு மோதிய முதல் படகு சரியாக இயங்கவில்லை. எனவே அந்த முதல் படகின் இலக்கிலிருந்து ரணவீர் தப்பித்துக் கொண்டது. அந்த முதல் படகில் இருந்த இன்னிசை என்கின்ற போராளி காயத்தை சந்தித்திருந்தாள். கூடவே அதிலிருந்த மிதுபாலன் அந்த பெண் போராளி காயப்பட்டவுடன் லாவகமாக தன் படகை கரைக்கு திருப்பியிருந்தார். அடுத்து பார்த்திபனின் படகு இலக்கை நோக்கி சென்றது. நீரும் கசிய கண்டேன், நெஞ்சில் ஒரு வித வலியும் கொண்டேன். பார்த்திபன் கொடுத்த அதிர்வினால் ரணவிரு என்கின்ற அந்த சிங்கள படைக்கு சொந்தமான கப்பல் ஆட்டம் கண்டது. அது நெருப்பென கொதிக்குது, இப்போது அது எங்கிடம் மறுக்குது. பார்த்திபனின் அதிர்வினால் ஆட்டம் கண்ட ரணவிரு என்கின்ற அந்த கப்பலை முற்றுமுழுதாக மூழ்கடிப்பதற்காக சுடரொளி தன் படகோடு சென்று ரணவிரு என்கின்ற ஏற்கனவே ஆட்டம் கண்ட அந்த சிங்களத்தின் போர்க்கப்பல் மீது இன்னொரு பாரிய அதிர்வை ஏற்படுத்தினாள். தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் நாள் முல்லை படை முகாமை மீட்பதற்கான சிறப்பு நடவடிக்கை எங்கள் பிள்ளைகளால் தேசிய தலைவருடைய வழிகாட்டலில் தளபதிகளின் ஆகச்சிறந்த நெறிப்படத்திலோடு தமிழ் ஈழத்தினுடைய படையணிகள் இறங்கி அடித்ததுதான் இந்த ஓயாத அலைகள் என்கின்ற பாய்ச்சல். இந்த ஓயாத அலைகளில் கந்தக பூக்களாகவும் சில போராளிகள் தங்கள் உயிர்களை விதைத்தார்கள். அதிலேதான் செல்லப்பிள்ளை, பார்த்திபன், சுடரொளி என்கின்ற இந்த போராளிகளும் கடலிலே பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி சிங்கள படைக்கு சொந்தமான ரணவிரு என்கின்ற போர்க்கப்பலை மூழ்கடித்து கடலிலே வீரகாவியம் ஆகிச் சென்றார்கள். 96/7/19 அன்று மாலை பொழுதில் அந்த கந்தக பூக்களின் மூச்சு கடலோடு கடலாக கரைந்து கொண்டது.

எத்தனை எத்தனை அற்புதமான வரிகள். கடல் அன்னைக்கு அவள் கட்டளை போடுகின்றாள், கொஞ்ச நேரம் என்றாலும் ஓயாமல் இரு, கொஞ்ச நேரம் என்றாலும் அமைதியாயிரு, என் இலக்கினை நீ மறைக்காதே என்று அவள் கெஞ்சுகிறாள். சிலை போல் இப்போது இருக்கின்றேன், கொடும் சிங்களம் வந்தால் சிதைத்திடுவேன் என்று சொல்கின்றாள். நான் இப்போது சிலை போல் இருக்கிறேன், என் இலக்கை நோக்கி கொடும் சிங்களம் வந்தால் சிதைத்திடுவேன் என்று அவள் பாடுகின்றாள். சற்றேனும் கொஞ்சம் அமைதியாயிரு, ஏதோ சத்தங்கள் கேட்கிறது கடனில்லை என்று சொல்கிறாள். ஏதோ சத்தம் கேட்கிறது, அலையே கொஞ்சம் கத்தாமல் இரு, என் இலக்கினை நீ மறைக்காதே, கொடும் சிங்களம் வந்தால் சிதைத்திடுவேன் என்று சொல்கின்றாள். அது ஒரு பெண் போராளி எழுதிய பாடல். அலைமகளை, எங்கள் தேசத்தின் புயல் மகள், ஒரு கட்டத்தில் கெஞ்சியும், ஒரு கட்டத்தில் மன்றாடியும், இன்னொரு இடத்திலே அந்த அலைமகளுக்கு கட்டளையிட்டும் அவள் உணர்வுகளை பிரதிபலித்த பாடல் அது. அத்தகைய எங்கள் கடல் அன்னையில் மடியிலே எத்தனை எத்தனை போராளிகள் தங்கள் வீரச்சாவை தழுவினார்கள். கடல் ஏனென்றால் எங்களுடைய தேசத்தினுடைய பிள்ளைகளின் படகுகள் சாதாரணமானவை, எங்கள் உள்ளூரிலே கட்டப்பட்ட படகுகள். சிங்களப்படைகளைப் போல இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் அல்லது சீனாவிலும் வாங்கிய கப்பல்களை கொண்டு, படகுகளை கொண்டு எங்கள் பிள்ளைகள் போராடவில்லை. அத்தனையும் எங்கள் தேசத்திலே எங்கள் பிள்ளைகளால், எங்கள் தலைவனின் வழிகாட்டலிலே, எங்கள் தளபதிகளின் நெறியாழ்கையிலே உருவாக்கப்பட்ட படகுகளே எங்களுடைய தாயகத்தினுடைய சண்டை படகுகளாக இருந்தது. சிறிய சிறிய சண்டை படகுகளிலே சென்றுதான் தங்களுடைய மனோபலத்தை கொண்டு பெரும் பெரும் சிங்கள படைகளின் போர்க்களங்களை எங்கள் பிள்ளைகள் சிதைத்திருந்தார்கள். அத்தகைய ஒரு நடவடிக்கையில் தான் ஓயாதலைகள் என்கின்ற இந்த சிறப்பு நடவடிக்கையிலே இழந்துவிட்ட அந்த முகாமை மீண்டும் மீட்பதற்காகவும், அந்த முகாமை இழந்துவிடாமல் இருப்பதற்காகவும் சிங்களப்படை பெரிய பெரிய பிரயத்தனங்களை கடலாலும் வான்வழியாலும் மேற்கொண்டது. அத்தகைய நிலையில்தான் தரையிறக்கம் ஒன்றை மேற்கொள்ள முயன்ற அந்த சிங்கள படைகளின் ரணவிரு என்கின்ற பீரங்கி போர்க்கப்பல் ஒன்றை மூழ்கடிப்பதற்காக கந்தக பூக்களாக, கடல் சார்ந்த கந்தக பூக்களாக கண்ணபிரான் மற்றும் பார்த்திபன், பதுமன், செல்லப்பிள்ளை, சுடரொளி ஆகிய கந்தக பூக்கள் 19/7/96 தங்கள் வீரச்சாவை தழுவினார்கள். அவருடைய வீரச்சாவின் 30வது ஆண்டு நினைவேந்தல் இந்த ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முகாம் பற்றி கூறுகிற போது அண்மையிலேயே கூறியிருந்தேன். இதற்கு முன்பான சில சண்டைக்களங்களிலே, குறிப்பாக மண்கண்டிமலை சார்ந்த ஒரு சண்டைக்களங்களிலே, காட்டி கொடுப்பு ஒன்று நாள் எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகள் சிலரை நாங்கள் இழக்க வேண்டியிருந்தது. ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை ஒன்றுக்கு எங்கள் பிள்ளைகள் தயாராகி கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட மண்கண்டிமலை பகுதியிலே அமைந்திருந்த, ஒரு மணலாற்று பகுதியிலே அமைந்திருந்த சில முகாங்கள் மீதான சிறப்பு நடவடிக்கை ஒன்றுக்காக எங்கள் பிள்ளைகள் பயிற்சி எடுத்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்ட போது, அந்த முகாம் மீது தமிழர் சேனையின் நடவடிக்கை ஒன்று இடம்பெறப் போகுது என்பதை சிங்களப்படைகள் காட்டி கொடுப்பின் மூலமாக அறிந்திருந்தார்கள். அப்படி அறிந்திருந்த நிலையில் எங்கள் பிள்ளைகள் முழுமையாக அந்த சிங்களப்படை முகாமுக்குள் உள்ளே செல்ல விட்டு இரவு ஒளிப்பாய்ச்சல்களை, அதாவது இந்த இரவு நேரங்களிலே இருட்டை பகலாக்கும் வெளிச்சங்கள் சண்டைக்களங்களிலே பயன்படுத்தப்படுவதுண்டு. அப்படியாக இரவை பகலாக்கும் வெளிச்சங்களை பாய்ச்சி போராளிகள் பதுங்கியிருந்த நிலைகள் மீது நடவடிக்கைகளை, அதாவது தாக்குதல் நடவடிக்கைகளை செய்து தமிழர் சேனையின் போராளிகளுக்கு பெரும் இழப்பை ஒரு பொழுதிலே ஏற்படுத்தியிருந்தது சிங்களப்படை, அது காட்டிக் கொடுப்பின் அடிப்படையில். அப்படி ஒரு சண்டையிலே போராளிகளை இழப்பதென்பது ஒரு பக்கம், ஆனால் அப்படி இழந்து போன எங்கள் போராளிகளின் உடலங்களை எடுத்து, அதாவது இழக்கப்பட்ட எங்கள் போராளிகளின் உடலங்களை எடுத்து, குறிப்பாக பெண் போராளிகளின் உடலை எடுத்து, அதை மோசமாக சிதைத்து, அதை எவ்வளவுக்கு அந்த உடல்களை இழந்து போன, உயிரிழந்து போன அந்த உடல்களை எவ்வளவு மோசமாக
அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தி அந்த உடல்களை சிதைத்து எங்களுடைய தாயகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் சிங்களப்படைகள். அதாவது எங்களுடைய கைப்பற்றப்பட்ட சடலங்களை எங்கள் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதிலே பெண் போராளிகளின் உடலங்கள் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டிருந்தது. நான் இதை மிக நாகரிகமாக சொல்லிக் கொள்கின்ற வார்த்தை, அவமானப்படுத்தப்பட்டது. எனவே இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பெண் போராளிகளின், எங்கள் போராளிகளின் உடல்கள் கட்டி கொடுக்கப்பட்ட பொலித்தீன் பைகளை கழுவி வைக்கும்படி தேசிய தலைவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். குறிப்பிட்ட மிக முக்கியமான தளபதிகளுக்கு எங்கள் பிள்ளைகளின் சடலங்கள் கட்டி கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பொலித்தீன் பைகளை கழுவி வைக்கும்படி தலைவர் சொல்கின்றார். ஆனால் அது ஏன் என்பது யாருக்கும் தெரியாது, அதை யாரும் கேட்கவும் முடியாது. தேசிய தலைவருக்கு மிக நெருக்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய சில தளபதிகளுக்கு தெரிந்திருக்கலாம், பொதுவாக யாருக்கும் அது தெரியாது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த பொலித்தீன் பைகள் பத்திரமாக கழுவி வைக்கப்பட்டது. அவ்வாறு கழுவி வைக்கப்பட்ட அந்த பொலித்தீன் பைகளில்தான் இந்த முல்லைத்தீவு முகாம் மீது ஓயாத அலைகள் என்கின்ற சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இதிலே 1200க்கும் மேற்பட்ட சிங்கள படைகள் எங்கள் மண்ணிலிருந்து நிரந்தரமாக அகற்றப்பட்டார்கள். அவ்வாறு நிரந்தரமாக அகற்றப்பட்டவர்களிலே 1000 வரையான சிங்கள சிப்பாய்களின் சடலங்கள் எங்கள் போராளிகளால் கைப்பற்றப்பட்டது. அதிலே அந்த கைப்பற்றப்பட்ட சடலங்களை கட்டி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொலித்தீன் பை ஏற்கனவே எங்கள் பிள்ளைகளை சில நூறு பிள்ளைகளை கட்டி அனுப்பிய சிங்கள படைகள் கட்டி அனுப்பி கழுவி வைத்த பத்திரமாக எடுத்து கழுவி வைக்கப்பட்ட அதே பொலித்தீன் பையில் போட்டுத்தான் இந்த சிங்கள படைகளின் சடலங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. அதிலே கூட தலைவர் சொல்லிய இன்னொரு விஷயம், அந்த சடலங்களை ஒப்படைக்க வைத்தது மகளிர் பிரிவைச் சேர்ந்த தளபதிகளால் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பெண் போராளிகளின் பெண் தளபதிகளால் தான் சிங்கள படைகளின் அந்த சிப்பாய்களின் சடலங்களை எங்கள் தேசிய தலைவர் ஒப்படைப்பு செய்ய வைத்தார். தேசிய தலைவரை பொறுத்தவரையிலே வார்த்தைகளால் அதிகம் பேசுபவர் அல்ல, செயல்களால் தன்னுடைய நடவடிக்கையை தன்னுடைய நகர்வை செய்யக்கூடிய ஒருவர். எப்போதுமே பேச்சுக்கு குறைத்து வாய்ப்பை கொடுத்து செயலுக்கு வாய்ப்பை அதிகமாக கொடுக்கின்ற தலைவராக அவர் இருந்தார். அதேதான் அவர் அதில் செய்து காட்டினார். எங்கள் பிள்ளைகளை இறந்து போன பின்பு அந்த சடலங்களை அவமானப்படுத்தி எங்கள் மண்ணுக்கு அனுப்பிய சிங்கள படைத்தரப்புக்கும் சிங்கள அரச தரப்புக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்திதான் அந்த செய்தி. பொலித்தீன் பைகளை கழுவி பத்திரப்படுத்தி வைக்கச் சொன்ன தலைவர் அதே பொலித்தீன் பைகளையும் இன்னும் மேலதிகமாக பல நூறு பொலித்தீன் பைகளை புதிதாகவும் உருவாக்கி 1000கணக்கான சிங்கள சிப்பாய்களின் சடலங்கள் ஒப்படைக்க எங்கள் தேசம் முன்வந்தது. ஆனாலும் அதிலே பெரும்பான்மையான சடலங்களை சிங்கள படைத்தரப்பும் சிங்கள அரச தரப்பும் கையேற்க மறுத்துவிட்டது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இங்கே விடுதலை புலிகளின் கதை முடிந்தது, தமிழ் விடுதலை போராட்டத்தினுடைய கதை முடிந்தது, அங்கே புலிகள் இல்லை, எல்லோரையுமே அழித்து விட்டோம் என்று அவர்கள் கதை சொல்லிய காலத்தில்தான் இந்த ஓயாதலைகள் சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனவே 1000கணக்கான சிங்கள சிப்பாய்களின் சடலங்களை தங்கள் ஊர்களுக்கு கொண்டு போய் அங்கே சிங்கள பொதுமக்களுக்கோ அல்லது சிங்கள ஊர்களுக்கோ கொண்டு போய் அந்த பெற்றோருக்கு ஒப்படைப்பதற்கான திராணி சிங்கள அரச தரப்புக்கும் சிங்கள படைத்தரப்புக்கும் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அதற்கு முன்பாக அவர்கள் அந்த ஊர்களிலே கட்டவிழ்த்துவிட்ட பொய் பாரியதாக இருந்தது. கதை முடிந்ததென்று சொல்லக்கூடிய தமிழர் தரப்பின் சேனைகளால், தமிழர் சேனையால் எவ்வாறு இத்தனை 1000கணக்கான சிங்கள சிப்பாய்களை வெறும் உடல்களாக, வெற்றுடல்களாக அங்கே அனுப்ப, அதாவது வெற்றுடல் என்று சொல்வது உயிரற்ற உடல்களாக, எவ்வாறு அங்கே அனுப்ப முடிந்ததென்று என் கேள்வி சிங்கள மக்கள் மத்தியிலே எழும். அது பாரிய ஒரு நெருக்கடியாக சிங்கள அரச தரப்புக்கு எழும், அவர்களுடைய அரசியல் இருப்புக்கே கேள்வியாகும் என்பதனால்தான் அந்த சடலங்களை வாங்குவதற்கு சிங்கள தரப்பு மறுத்திருந்தது. இந்த முல்லைத்தீவு முகாம் குறித்த செய்திகள் என்பது ஒரு சிறிய காற்றலைப்படுதலே சொல்லிவிடக்கூடிய விடயமல்ல. ஏனென்று சொன்னால் அதற்காக வேவு பணியிலே பல மாதங்களாக எங்கள் தளபதிகளும் எங்கள் போராளிகளும் ஈடுபட்டிருந்தார்கள். மிக முக்கியமாக முதன்மை தளபதிகள் கூட அந்த வேவு பணியிலே நேரடியாக இறங்கி எல்லாவற்றையும் ஒன்றுக்கு பல முறை திரும்ப திரும்ப சரிபார்த்து கொண்டார்கள். சில மிக முக்கியமான நடவடிக்கைகள்
சிங்கள படைகளின் முகாமுக்கு உள்ளே கூட ஒத்திகை பார்க்கப்பட்டது. இரவு நேரங்களிலே சிங்கள படைகள் காவல் கடமையில் இருந்த காலத்திலே சிங்கள படைகளின் முகாமுக்குள்ளே அந்த வேவு புலிகளோடு இறங்கி அந்த நடவடிக்கைக்கு செல்லப்போக இருந்த சில குறிப்பிட்ட போராளிகளும் தளபதிகளும் உள்ளே இறங்கி கூட சில குறிப்பிட்ட ஒத்திகைகளை கூட பார்த்திருந்தார்கள். அவ்வளவுக்கு ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக தரவுகள் எடுக்கப்பட்டு நடத்தப்பட்ட நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்க. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை விட்டு எங்கள் தேசத்தின் சேனைகளும் எங்கள் மக்களும் இடம்பெயர்ந்த அந்த வலி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. எனவே அதற்கான ஒரு பதிலுரை வழங்க வேண்டிய நிலை அப்போது எங்கள் மண்ணுக்கு இருந்தது. அதனால்தான் தமிழர் தேசத்தினுடைய சேனைகள் யாழ்ப்பாணத்தை விட்டு பின் நகர்ந்ததென்பது ஒரு தந்திரோபாய பின்னகர்வு என்கின்ற நிலையில்தான் இத்தகைய ஒரு பதில் ஒன்று சிங்கள தேசத்துக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் வழங்கப்பட்ட பதிலாக இருந்தது. ஏனென்றால் சிங்கள தரப்பு செய்யக்கூடிய எல்லா வகையான இனப்படுகொலைகளையும் கண்டும் காணாமல் உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முல்லைத்தீவு முகாம் மீதான மீட்பு நடவடிக்கையின் போது தங்கள் உயிர்களை விதையாக்கிய அத்தனை தமிழர் தேசத்தின் சேனைகளுக்கும், அதாவது எங்களுடைய தேசத்தின் மாவீரர்கள் அனைவருக்கும், ஓயாத அலைகள் ஒன்று நடவடிக்கையின் போது வீரச்சாவை தழுவிய அத்தனை மாவீரர்களுக்கும் எங்களுடைய அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து படையணியையும் சேர்ந்து அனைத்து மாவீரர்களுக்கும் அந்த அகவணக்கம் எங்கள் மனங்களிலிருந்து செலுத்தப்படுகிறது. இந்த ஓயாத அலைகள் ஒன்றினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு பகுதி பகுதியாக சொன்னாலே பல வாரங்களாக சொல்லக்கூடிய சிறப்பு கதைகள் இருக்கிறது. வேவு நடவடிக்கைகள், கந்தக பூக்களாக இறங்கியவர்கள் மற்றும் ஒவ்வொரு படையணிகளாக சென்று ஒவ்வொரு பக்கத்தாலும் சிறப்பு நடவடிக்கையில் தலைமையேற்றுச் சென்ற தளபதிகள், அணிநகர்ந்த போராளிகள், பிறகு கைப்பற்றப்பட்ட சிங்கள படைகள் வைத்திருந்த கைப்பற்றப்பட்ட அந்த கனரக கருவிகளை எல்லாம் எவ்வாறு வெளியே கொண்டு வந்தார்கள், அதிலே மக்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்தார்கள், இப்படி பல விடயங்கள் இருக்கிறது பேசிக்கொள்வதற்கு. ஆனால் அதற்கான வாய்ப்பான காற்றலை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.

இந்த வேளையில் இன்னொரு சிறப்பு நடவடிக்கை பற்றிய ஒரு தகவலையும் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கடல் சார்ந்த படை வீரம் என்பது சோழ வரலாற்றின் தொடர்ச்சியாக எங்கள் மண்ணிலே நாங்கள் எங்கள் கண்முன்னாலே எங்கள் தேசிய தலைவனுடைய காலத்திலே நாங்கள் கண்ட ஒன்று. சோழ மன்னர்கள் கடற்படை வழிநடத்தியதிலே சிறந்த ஒரு ஆளுமையாக செயல்பட்டவர்கள். கண்டங்கள் தாண்டியும் தங்கள் படைகளை கொண்டு சென்று பெரும் நடவடிக்கைகளை போர்களை செய்து பல கண்டங்களை பிரதேசங்களை வென்று ஆட்சி புரிந்தது சோழ சாம்ராஜ்யம். அத்தகைய சோழ மன்னர்களின் வழிவந்த தலைமுறை பிள்ளைகளாக எங்கள் தேசத்தினுடைய தலைவனும் தளபதிகளும் போராளிகளும் புதியதொரு கடல் வீரத்தின் எழுச்சியை எங்கள் மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அதிலே ஒரு நடவடிக்கை தான் ஒரு கடற்சமர் பற்றிய ஒரு சுருக்கமான பதிவொன்றை பகிர்ந்து கொள்ளலாம்.

நவீன உலக கடல் பொறியியல் வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்த தமிழர் சேனையின் கடல்சார் சமர்களிலே ஒன்றாக இந்த சமர் அமைகிறது. முன்னேறி பாய்தல் என்கின்ற நடவடிக்கை மூலம் தமிழர் தேசத்தின் வலிகாமம் பகுதியை கைப்பற்றிய சிங்கள படைகளை முறியடித்து அவர்களை வந்த வழிக்கே திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கை ஒன்றை புலிப்பாய்ச்சல் என்கின்ற பேரிலே எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் செய்தார்கள். முன்னேறி பாய்தல் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். அதற்கு எதிர் நடவடிக்கையாக புலிப்பாய்ச்சல் என்று எங்கள் தேசத்தின் தலைவன் அந்த சிறப்பு நடவடிக்கைக்கு பெயரிட்டு அதற்கு தளபதியாக சொர்ணம் அவர்களை நியமித்திருந்தார். இத்தகைய ஒரு சிறப்பு நடவடிக்கை மூலம் முன்னேறி பாய்தலில் முன்னேறி வந்தவர்கள் யாவரும் பெரும்பான்மையானவர்கள் துடைத்தளிக்கப்பட்டு மிச்சம் இருப்பவர்கள் ஓடித்தப்பிய கதையாக இந்த புலிப்பாய்ச்சல் அமைந்தது. அதே சமகாலத்தில் சிங்கள படைகளின் வளங்கள் மையமாக இருந்த காங்கேசந்துறை துறைமுகத்தையும் அங்கு கட்டளை மையமாக இருந்த எடித்தாராங்கின்ற கட்டளை கப்பலையும் சிறப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தி அழிப்பதென்பதும் தமிழர் தேசத்தின் சேனைகளின் ஒரு இலக்காக இருந்தது. ஜூலை மாதம் 16 நாள் அதிகாலை கடல் சார்ந்த தமிழர் தேசத்தின் கடல் அணிகளும் கடல் சார்ந்த கடல் அணிகளின் கந்தக பூக்கள் அணிகளும் அவர்களோடு சுலோஜன் நீரடி நீச்சல் பிரிவு மற்றும் கடல் சார்ந்த தமிழர் சேனையின் கடல் அணியின் விசேட கொமாண்டோக்கள் அணியும் கூட்டாக இணைந்து நரேஸ் என்கின்ற சிறப்பு தளபதியின் தலைமையில் காங்கேசன்துறை துறைமுகத்தை ஊடறுத்து சிறப்பு நடவடிக்கை ஒன்றை செய்ய

காலகட்டங்களிலே தமிழர் சேனையினுடைய கடல் சார்ந்த போர்களாக இருந்தது. இப்போது கொஞ்சம் கதை மாறியது. அதாவது கடல்சார் எங்களுடைய போரணிகள் தேடிச் சென்று இலக்குகளை அளிக்கின்ற ஒரு வளர்ச்சி நிலைக்கு வந்திருந்தார்கள். எதிரிகளின் தளத்தை தேடிப்போய் வலிந்து சிறப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக்கி அவர்களை பேரழிவுக்கு உள்ளாக்குவதல் என்பதே இந்த உத்தியாக இருந்தது. நவீன போரியல் வரலாற்றில் இது ஒரு போரியல் சாதனையாக உருவாக்கப்பட்ட, தமிழர் தேசம் படைத்த ஒரு போரியல் சாதனை. ஏனென்றால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு உலக வல்லரசுகளின் துணையோடு நின்ற எதிரிகள் தேசத்தின் படைகளை, உலகத்தின் பலம் வாய்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா கப்பல்கள் கட்டுவதிலே சிறந்து விளங்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற நாடுகளின் துணையோடு அவர்களின் போர் கருவிகளையும் போர்க்கலங்களையும் தங்கள் பாவனையில் வைத்திருந்த சிறிலங்கா என்கின்ற ஒரு தேசத்தோடு அங்கீகரிக்கப்படாத தமிழீழம் என்கின்ற நாட்டின் போராளி பிள்ளைகள் கடலிலே சண்டையில் இறங்குவதென்பது சாதாரணமான விடயமல்ல. ஏனென்றால் எங்கள் பிள்ளைகள் வைத்திருந்தது குருவிகள் என்று சொல்லக்கூடிய சிறிய வகையான சண்டை படகுகள். இத்தகைய ஒரு நடவடிக்கையில் தேடிச் சென்று 6 மணி நேரம் கடல் சார் சண்டையை செய்வதென்பது சாதாரணமான விடயமல்ல. இன்னொரு வகையில் சொல்ல போனால், இது நடந்த அந்த காலத்தில், இந்த கடல் சண்டை நடந்த அந்த காலத்தில் உலகின் வேறு எந்த நாடுகளிலும் எந்த கடல்களிலும் கடல் சண்டைகள் எதுவும் இடம்பெறாத ஒரு காலம். உலகில் எந்த நாட்டோடும் எந்த நாடும் அந்த நேரத்திலே மோதிக்கொண்டிருக்கவில்லை. எந்த கடற்படையும் எந்த கடற்படையோடும் அந்த நேரத்திலே கடல் சண்டைகளை செய்து கொண்டிருக்கவில்லை. தமிழ் ஈழம்தான் நவீன கடல் பூரியல் வரலாற்றின் ஒரு இயங்குதளமாக அந்த வேளையிலே இருந்ததென்பதும் போரியல் சார்ந்த தரவுகளிலே காணக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதனால்தான் சண்டை முடிந்த அடுத்த நாள் பிபிசி என்கின்ற சர்வதேச ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்த சிங்களத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய இக்பால் அத்தாஸ் இந்த கடல் சண்டை பற்றி பிபிசிக்கு ஒரு தகவல் கொடுத்தார். அதிலே அவர் சொல்லியது, புலிகள் தாங்கள் ஒரு தனி தேசம் என்பதையும் கடலில் தமது வலு சமநிலையை நிரூபித்து இருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருந்தார். அதாவது புலிகள் தாங்கள் ஒரு தனி தேசம் என்பதை இந்த சண்டையின் மூலமாக சொல்லியதோடு மட்டுமல்லாமல், கடலிலும் தாங்கள் வலிச்சமய நிலையில் இருக்கின்றோம், சிங்கள படைகளுக்கு நிகராக நாங்கள் வலிச்சமையில் சமநிலையில் இருக்கிறோம் என்பதை தமிழ் ஈழத்தின் போராளிகள் நிரூபியிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை, இக்பால் அத்தாஸ் என்று சொல்லக்கூடிய சிங்கள படை ஆய்வாளர் பிபிசிக்கு சொல்லிய தகவல் அது. இவை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள். இப்போதும் கூட இத்தகைய விடயங்களை பேசுகிற போது இங்கே எங்களுக்குள்ளேயே சிலர் முணுமுணுப்பதுண்டு. இந்த பழங்கதை பேசுவதனால் என்ன பயன் என்று கேட்போர் இருக்கிறார்கள். இவையெல்லாம் இப்போது கதைப்பதனால் என்ன பயன் என்று கேட்பவர் இருக்கிறார்கள். இவையெல்லாம் தெரியாத ஒரு தலைமுறை திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது சமகாலத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பழங்கதை பேசுவதனால் என்ன பலன் என்று கேட்கக்கூடியவர்கள் சிங்களத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்குகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் சிங்கள தேசத்தின் தேவைதான் நாங்கள் எங்கள் நினைவுகளை மறக்க வேண்டும் என்பது. எங்கள் போராளிகளை பற்றி, எங்கள் மாவீரர்களை பற்றி, நடந்த சமர்களை பற்றி, வெற்றி சாதனைகளை பற்றி, தமிழ் ஈழம் என்கின்ற நிழல் அரசினுடைய இயங்கு திறன் பற்றி, அதனுடைய புகழ் பற்றி, அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் பற்றி நாங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வாழ வேண்டும் என்பது சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற விடயம். அதனைத்தான் நம்மவர்கள் சிலரும் பழங்கதை பேசி என்ன பயன் என்று கேட்கின்ற நிலையில், அந்த மனோநிலையில் இருக்கிறார்கள். சொன்னால் சிங்களம் தன்னுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறது. ஆம், எங்களில் பலரை அவ்வாறு கதைக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் சிங்களம் அது தன் வேலையை சரியாக செய்திருக்கிறது. நாங்கள் தான் ஒரு இனமாக சரியாக இல்லை என்பதை இந்த செயல்கள் உணர்த்துகிறது. பழங்கதை பேசி என்ன பயன் என்று கேட்பதை தவிர்த்து இந்த கதைகளை எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்குள் கொண்டு செல்லுங்கள் என்பதே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கடமைகளில் ஒன்றாகிறது. ஒரு இனத்தினுடைய வரலாறு என்பதே அந்த இனம் சிந்திய இரத்தத்தில்தான் அதிகம் வரலாற்றை கடத்துகின்ற சிறப்பு இருக்கிறது. இரத்தம் சிந்தாத வரலாறுகள் எப்போதுமே
புதுமை பெறுவதும்

இல்லை, மகிமை பெறுவதும் இல்லை. ஒரு இனத்தின் வரலாறு என்பது போர்களின் வரலாற்று எழுச்சியில் தங்குகிறது. சிந்திய இரத்தம்தான் அங்கே மக்களை ஒன்றிணைக்கிறது. ஒரு தேசத்துக்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, அது அந்த தேச விடுதலைக்காக சிந்திய இரத்தத்தின் வரலாறு என்பது முக்கியமாகிறது. நாங்கள் ஒரு தாயகமாக மேல் எழுவதற்கு, ஒரு தாயகமாக சிந்திப்பதற்கு எங்கள் மாவீரர்கள் சிந்திய குருதியே எங்களை இணைக்கிறது. இந்த கடல் சண்டையை நிகழ்த்திய நரேஸ் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அவர் பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், நரேஸ் என்கின்ற இந்த தளபதி, ஈரோஸ் என்கின்ற பாலகுமாரன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஈரோஸ் என்கின்ற அமைப்பிலிருந்து தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு முழுமையாக பல போராளிகள் அந்த வேளையிலே தங்களை இணைத்திருந்தார்கள். ஈரோஸ் அமைப்பிலிருந்த பல உறுப்பினர்கள் தமிழ விடுதலை போராட்டத்தினுடைய தேசிய தலைவருடைய தலைமையேற்று பல போராளிகள் விடுதலை புலிகளோடு அந்த வேளையில் இணைந்திருந்தார்கள். அத்தகைய இணைந்த போராளிகளில் ஒருவர்தான் இந்த நரேஸ் என்கின்ற இந்த தளபதி. நரேஸ் இல்லாமல் தமிழ் ஈழத்தின் கடல் அணிகள் பாய்வதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் கடல் சண்டைகளிலே இருந்தது. அவ்வாறு சொல்லும் அளவுக்கு கடல் சண்டைகளிலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக நரேஸ் விளங்கியிருந்தார் என்பது தமிழ் மக்கள் பெருமிதமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய வரலாறு என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. அதுபோலவே இன்னொரு வரலாறு, மாதவி என்கின்ற பெண் தளபதி வரலாற்றின் உச்சமாக அதிலே பதிவாகி இருக்கின்றார். ஏனென்றால் தனக்கான சண்டை படகே அவர்தான் வடிவமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஈழத்தின் கடற்சண்டையின் பிதாமகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் கடற்சண்டைகளின் ஒரு மிகப்பெரிய நாயகியாக அவள் திகழ்ந்திருக்கிறாள். சோர்ந்து போய் அடிமையாய் அரசியல் தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு உங்களுடைய மாமிகள், உங்களுடைய சித்திகள், உங்களுடைய பெரியம்மாக்கள் தரைகளில் மட்டுமல்ல கடல்களிலும் இறங்கி காவியம் செய்தார்கள், சாதனை செய்தார்கள் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதை இந்த சித்திகள், பெரியம்மாக்கள், மாமிகள் சொல்லுகின்ற வரலாறாக இருக்கிறது. தனக்கான சண்டைப்படகை தானே கட்டி கடலில் இறங்கி எதிரிகளை புறமுதுகிட்டு கூட வைத்தவர்களின் பெருமை சாதாரணமானது அல்ல. இந்த வரலாற்றை சொல்லி சொல்லி எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை எங்கள் காலம் எங்கள் கைகளில் தந்திருக்கின்ற பெருமை. அதேவேளை இன்னொரு செய்தியும் இதற்குள் இருக்கிறது. இன்றைக்கு மலையகத்திலிருந்து வந்து ஜேவிபியினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து தமிழர் மக்களுடைய மூளைகளை செலவு செய்ய வெளிக்கிடுகின்ற சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள தேசத்தினுடைய அடிவரடியோடு ஒருவர் இருக்கிறார். அவர் தமிழ் மக்களுக்காக கதைப்பது போல கதைப்பார். ஆனால் ஜேவிபியினுடைய செல்லப்பிள்ளையாக, சிங்களத்தின் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே பிரதேசத்திலிருந்து வந்த தங்கன் என்கின்ற ஒரு போராளிதான் இந்த எடித்தாராவை நிரந்தரமாக கடலுக்குள் அனுப்புகின்ற இந்த சண்டையில் முக்கியமான பங்கை வகித்திருந்தார் என்பதையும் நாங்கள் இங்கே மறவாமல் நினைவிலே கொள்வது முக்கியமாக அமைகிறது. எடித்தாரா என்கின்ற இந்த சிங்களத்தின் போர்க்கப்பலை மூழ்கடிப்பதிலே தங்கன் என்று சொல்லக்கூடிய மலையகத்திலிருந்து வந்து எங்களுடைய தமிழ பகுதிக்கு வந்து தன்னை போராட்டத்தில் இணைத்திருந்த மலையகம் சார்ந்த போராளியாக அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எங்கள் தேசம் எப்பொழுதுமே தங்கன்களை கொண்டாடும். ஆனால் சந்திரசேகர்களுக்கு எங்கள் தேசத்திலே இடமில்லை என்பதையும் இந்த வரலாறு ஒரு செய்தியை சொல்கிறது. ஒரு கடல் சண்டை அது தருகின்ற செய்தியின் பரிமாணம் என்பது பலதாக இருக்கிறது. இதுவே எல்லாமே தமிழர் வீரத்தினுடைய ஒரு வரலாற்றின் புள்ளிகளாக இருக்கிறது. இப்படி நிறைய நிறைய வரலாறுகளும் வெற்றிகளும் எங்கள் தேசம் கண்டது. இதன் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த மாவீரர்கள் ஆயிரக்கணக்காக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த எடித்தாரான்கின்ற இந்த சிங்களத்தின் போர்க்கப்பலை மூழ்கடிக்கின்ற இந்த சிறப்பு நடவடிக்கையில் கூட 19 பேர் வரையான எங்களுடைய வீரர்கள் தங்கள் உயிர்களை விதைத்திருக்கிறார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது.

0: அதிலே 19 மாவீர் என்று சொல்லியிருந்தேன், அதிலே ஒரு சிறிய தவறு. அதிலே 16 மாவீரர்கள் இந்த கடல் சண்டையிலே தங்கள் உயிர்களை விதைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடல் சண்டையிலும் இதே காலப்பகுதியில் எங்கள் தேச விடுதலைக்கான பயணத்திலும் தங்கள் உயிர்களை விதையாக இருக்கக்கூடிய அத்தனை மாவீரர்களையும் நினைவேந்தி அவர்கள் அனைவருக்குமான அகவணக்கத்தை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காற்றில. இதுவரை தாயகத்தின் நினைவுகள் தொட்ட பகிர்வாக சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 4165930055.

அரசியல் தமிழகம் செய்தி சுருக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக தனியாக ஒரு ஆய்வை நடத்தி எந்த காலத்தில் மனிதர்கள் அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்பதை கண்டறிவதன் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் என ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் தாம் வலியுறுத்தியிருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கின்றார். மேற்கு வங்க பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து போராட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் இந்தியா கூட்டணியின் கீழ் ஒன்றிணைய வேண்டுமென்று விரும்புவதாக மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் சமீபத்திய சுங்கவரி விதிப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து அமெரிக்க மதுபான விற்பனை மீதான தடையை நீக்குமாறு மாகாணங்களை மத்திய அரசு வலியுறுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக சச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மோ தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு சில பாதுகாப்பு அம்சங்களோடு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிசெய்யுமாறு தமிழ பங்காற்றலை. இது உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கின்ற பொழுதாக அமைகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் நேர்கள் வணக்கம்.
3: வணக்கம் சுபாலன்.
2: சுபாலன் சொல்லுங்கள், நலம் தானே?
3: நன்றி. நீங்கள்
2: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்கள்?
3: அதற்கு முதல் மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்க விரும்பும் பாடல் நாளின் பிறந்தேன் நாட்டுக்கு நிலமிதிருந்தேன்
2: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
3: மிக்க நன்றி. வணக்கம்.
2: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலாக அந்த பாடல் ஒலிக்கிறது. ஒலித்தோ இந்த பாடல் கேட்டீர்கள். நேரம் 4:18.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலையில் உங்கள் தெருவிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் வித்யாக வைக்கிறேன்.
0: வணக்கம் வித்யா, நலம் தர நீங்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
3: எமது தமிழீழ போரில் உயிர் நீத்த மாவீரர்கள், போராளிகள், கடற்புலிகள், கரும்புலிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அகவணங்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியன் படத்தில இருந்து கப்பல் ஏறி போயாச்சு என்ற பாட்டு
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. ஏஆர் ரகுமான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: ஏஆர் ரகுமான் இசையில் ஏஎஸ்பி பாலா மற்றும் குழுநர் பாடிய பாடலாக அந்த பாடல் எடுத்தது. நேரம் 4:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் தெருவிலே பாடல்கள்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
3: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை கிளித்தட்டு கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 தேதி காலை 9 மணி முதல். இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
4: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
0: நேரம் 4:29. நேர்கள் கேட்டுக்கொண்டு உங்கள் திருவிழை பாடல்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன்.
5: நான் கேட்கும் பாடல் வந்து வள்ளிதிராவிலா கேட்டது அந்த பாடல், சரதன் படித்த பாடல். நாளுக்கு முன் வந்து தமிழ் ஈழத்தின் போது தன் உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்கும், முல்லை சம்பரம் போது வெற்றி படைத்து தந்த அனைத்து மாவீரர்களுக்கும், இந்திய ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவத்தாலும் இன்னா படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்குமாக எனது அக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை
0: ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நெய்தல் அறுவட்டிலிருந்து ஒலிக்கின்ற பாடல். இது இசைவாணர் கண்ணன் இசையிலே உருவாகிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 4:37 நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. Can Smile Dental.
8: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
9: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
8: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
9: ஏசியா கோல்ட் இங்க்,
8: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
9: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
8: இட்டோபிகோ,
9: 416-746-2742.
10: Everything okay? No problem, Dijinam.
11: Bar kalamu closing da, tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
14: வணக்கம். நலமா
1: இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நலம் தானே?
14: நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு பார்க்க போறீங்க?
14: எனக்கு மண்டாடி படத்துல இருந்து மண்டாடி மண்டாடி என்ற பாடல கேட்கும். மத கும்பல் தமது மாவீரர்களுக்கும் இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நமது அகவணக்கத்தில் தெரிவித்தவன் இந்த பாடல
1: ஒலிக்கிறது. உங்கள் திருவிரி அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
14: நன்றி. நன்றி.
1: நன்றி. வணக்கம். இது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வாகிசன் ராசையாவின் வரிகளில் வி எம் மகாலிங்கம் மற்றும் வாகிசன் ராசையா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நரடி யோர்த்தமை வதா ஏ புரிக்கு வதா ஏ மகராசகள் உள்ள காளித நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: ஜிவி பிரகாஷ்குமார் இசையிலே வாகிசன் ராசையாவின் வரிகளில் வி எம் மகாலிங்கம் மற்றும் வாகிசன் ராசையா ஆகியோர் பாடிய பாடலாக அந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 4:45.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3
2: பிரம்டன் பிசிசாக மக்களுக்காக ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் விரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏ சில்க் எஃப்ஏ.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
0: நேர்களுக்கு கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே இது உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கின்ற பொழுதாக அமைகிறது. 4165930055 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் சிவானந்தம் கேட்கின்றேன்.
0: சிவானந்தம், நலந்தானே?
7: ஓ, நாங்க நல்லதோ. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் உங்கள் எதிர்பார்க்க போறீங்க?
7: சீர்காழி கோவிந்த சங்கே முழங்கு என்ற பாட்டை கேட்கின்றேன்.
0: ஒலிக்கின்றது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
7: நன்றி உங்களுக்கு. நன்றி.

இது பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலே உருவாகிய பாடல். பாடலுக்கான குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் பி சுசிலா ஆகியோர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.

நேர்கள் கிருகுண்டு சி எம் ஆர் தமிழப்பம் காற்றலை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை என்று கவனிக்கலாம். தற்போது 15 °C வெப்பநிலையாக உணரப்படுகிறது. காற்று மணத்தியாதலுக்கு 27°38 km வரையிலே காற்றின் வேகம் உணரப்படுகிறது. அதுபோலவே இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 16 °C இருக்கும். சில இடங்களிலே ஆங்காங்கே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதும் கூறப்படுகிறது. சமநேரத்திலே ஒரு மெல்லிய குளிர்நிலையோடு கூடிய ஒரு குளிர்காற்று உணர்நிலை ஒன்றும் உணரப்படுகிறது. எனவே வெளியே செல்லக்கூடியவர்கள் ஒரு மெல்லிய குளிர்நிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய குளிர் ஆடைகளை அணிந்து செல்வது சிறப்பானதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பை தரும் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு மெல்லிய குளிர்காற்று வீசுகிறது என்பது நீங்கள் கருத்திலே கொள்வது சிறப்பானது. இன்று புதன்கிழமை பகல் பொழுதை பொறுத்தவரையிலே 21°C பொதுவான வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்ததாக தென்படும். இன்று இரவின் வெப்பநிலை 14°C ஆக உணரப்படும். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களும் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக தென்படும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது. நல்லது நேர்களை, அடுத்து ஒலிக்கின்ற பாடலோடு நானும் இன்றைய காற்றலையிலிருந்து விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு புதிய நாளில் புதிய காற்றலை இப்பொழுதில் காற்றலை வழியே உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து இந்த பொழுதில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து 5 மணி தொடக்கம் நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். தொடர்ந்து நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்,
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள்.

0: இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்தனர். மாகாணங்களுக்கிடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளனர். ஹோமோஸ் நீர்நை மீது ஈரான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அது உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறுவது அரசாங்கத்திற்கு எந்தவித பிரச்சினையையும் ஏற்படுத்தவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் காமன் மொரோனோ தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் அடங்கிய விசேட தூதுக்குழுவினர் செம்மணி புதைகுழி அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிடவுள்ளனர். இந்நிலையில் நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதுகுறித்து அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் நீதிமன்ற மருத்துவ அதிகாரி நீதி அமைச்சு உட்பட்ட இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவினர் அகழ்வுப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கைகள் அவ்வப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் அரசாங்கத்திற்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதனால் இந்த செயற்பாடுகளில் எந்தவித பிரச்சினையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் இலங்கையின் தற்போதைய பணவீக்கம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதிச்சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு ஊழியர்களை நியமித்து அவர்களை தனது தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் ஊழல் மற்றும் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக காரியவசம் நேற்று ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை என்றும் தனது வருகையின்மைக்கான எந்த காரணத்தையும் அதிகாரிகளுக்கு அவர் தெரிவிக்கவில்லை என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களை தனிப்பட்ட அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துவது ஊழல் குற்றமாகவே கருதப்படும் நிலையில் இது தொடர்பான கையூட்டல் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் 39வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டன. 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் நேற்றைய அகழ்வில் அருகருகே காணப்பட்ட 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட்ட 13 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. சில எண்புக்கூடுகள் குவியல் நிலையில் காணப்பட்டதோடு சில எண்புக்கூடுகளில் மண்டையோடுகள் இல்லாத நிலையிலும் அவை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. குவியல் நிலையில் காணப்பட்ட எண்புக்கூடுகளுக்குள் மண்டையோடுகளும் காணப்படுவதனால் மேலதிக ஆய்வுகளின் பின்னரே அவை தொடர்பான முழுமையான தகவல்களை வெளியிட முடியும் என்று சட்டத்தரணி ஞா ரணிதா தெரிவித்தார். இதனிடையே ஏற்கனவே வெளியிடப்பட்ட எண்புக்கூடங்களில் 3 சிறுவர்களுக்குரியவை உட்பட 4 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக இதுவரை 93 நாட்கள் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 467 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 444 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்தனர். இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்திருக்கின்றது. அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் மொத்தம் 5.64 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000கணக்கான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பிரம்மபுத்திரா உட்பட்ட முக்கிய நதிகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி துறந்து ஓடுவதனால் பல கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன. வீதி மற்றும் ரயில் போக்குவரத்தும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் ஏனைய அவசரகால மீட்புக் குழுக்கள் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. நீர்த்தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் பிரதமர் இல்லம் அருகே போராட்டம் நடத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். நீர்த்தேர்வு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றம் நோக்கி ஜூலை 20 பேரணி சென்றபொழுது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விரட்டியடித்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குழப்பத்தினால் 2 அவை நடவடிக்கைகள் முடங்கியிருந்தன. இதனைத் தொடர்ந்து பிரதமர் இல்லம் நோக்கி ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட்ட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக சென்றனர். ராஜாஜி மார்க் பகுதியில் இருந்து கல்யாண் மார்க் வரை பேரணியாக சென்ற அவர்கள் பிரதமர் நரேந்திரமோடியின் இல்லம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: மாகாணங்களுக்கு இடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி மதுபானம் தயாரிப்பாளர்கள் தங்கள் அதிகார வரம்புக்கு அப்பால் உள்ள நுகர்வோருக்கும் நேரடியாக மதுவை விற்பனை செய்ய அனுமதிக்கும் வகையில் மாகாண விதிகள் மாற்றப்படும். ஒரு மாகாணத்தில் தயாரிக்கப்பட்டு மற்றொரு மாகாணத்திற்கு அனுப்பப்படும் பியர், வைன் போன்றவற்றை நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வது இதுவரை மாகாணங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களினால் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது தடை செய்யப்பட்டு வந்தது. நேற்று அறிவிப்புக்கு முன்பே நியூ பிரன்ஸ்விக் மற்றும் மணிடோபா ஆகியவை ஏனைய மாகாண தயாரிப்புகளுக்கான விற்பனையை ஆரம்பித்துவிட்டன. கியூபெக், யூகோன், வடமேற்கு பிரதேசங்கள் மற்றும் நுனாவுட் ஆகியவற்றின் முதல்வர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இருப்பினும் கையெழுத்திட்டவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கியூபெக் மற்றும் யூகோன் ஆகியவை எதிர்காலத்தில் இதில் இணைய பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வர்த்தக முறை உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பிரிட்டிஷ் கொலம்பியா தனது விதிமுறைகளை செயல்படுத்த மேலதிக அவகாசம் தேவைப்படுவதாகவும் பிப்ரவரி 2027 அதை செயல்படுத்த இலக்கு வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஸ்தாக்களில் ஏற்பட்ட சலமென்னா மாசுபாடு பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் ஈரானிலிருந்து வரும் பிஸ்தா பொருட்களை மக்கள் தொடர்ந்து தவிர்க்க வேண்டுமென்று அது தெரிவித்துள்ளது. இந்த பரவல் மார்ச் 2025 ஆரம்பமாகி 1 மேலாக நீடித்திருந்தது. மே மாதத்தில் இறுதியான பாதிப்புகள் பதிவாகியிருந்தன. இது 6 மாகாணங்களில் 200 ஆய்வகத்தினால் உறுதி செய்யப்பட்டது. இதில் கியூபெக் மற்றும் ஒன்டாரியோவில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இந்த பாதிப்புகள் காரணமாக 26 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பரவல் குறித்த விசாரணை முடிந்து தற்பொழுது நிலைமை சீராகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

0: உலகச் செய்திகள்.
1: ஈரானின் ராணுவ இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தொடர்ந்து 11வது நாளாகவும் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கின்றது. ஹூமுஸ் நீரிணை வழியாக இடம்பெறும் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் ஈரானின் ராணுவ மற்றும் கடற்சார் திறன்கள் மேலும் பலவீனப்படுத்தப்படும் நோக்கத்தில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. முக்கிய ராணுவ வசதிகள் மற்றும் கடற்படை தொடர்புடைய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச கடல் வர்த்தகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் நாட்டின் முப்படை தளபதியாக பணியாற்றிய அலெக்சாண்டர் சிர்சியை ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பணி நீக்கம் செய்திருக்கின்றார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மைக்கேல்யா தத்ரியை நியமித்திருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து இந்த அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் ரஷ்யாவின் படையெடுப்புக்கு மத்தியில் ராணுவ தலைமைக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு தொடர்பான நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் யுக்ரைன் ரஷ்ய போரில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1,396 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க யோசனையை பிரான்ஸ் நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கின்றது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களும் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர். மாணவர்கள் செல்பேசிகளை பாடசாலை நேரங்களில் பயன்படுத்தவும் தடை கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மத்தியில் சமூக வலைதளங்களுக்கு பரவலான தடை விதிக்கும் முதல் நாடாக பிரான்ஸ் உருவெடுத்திருக்கின்றது. யோசனை நிறைவேற்றத்தை அடுத்து கருத்து துறைத்திருக்கின்ற பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சிறுவர்களின் பாதுகாப்பில் பிரான்ஸ் ஐரோப்பாவுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த யோசனை நிறைவேற்றத்தின்படி 2026 செப்டம்பர் 1 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் புதிய சமூக கணக்குகளை ஆரம்பிப்பது தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து வருவதனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றனர். ஹோமோஸ் நீரிணை மீது ஈரான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அது உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மார்க்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
2: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: இந்த கோடைக்காலத்திலும் லேசான குளிர் நிலவுவதை இந்த அதிகாலை வேளையில் உணரக்கூடியதாக இருக்கின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 27 முதல் 38 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 22°C, குறைந்த வெப்பநிலை 13°C. இன்று சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். TM சவுந்தரராஜன் பாடும் பக்தி கானம் ஒலிபரப்பாகின்றது.

இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்த பாடல் கிறிஸ்தவ கீதம், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிப்பது இஸ்லாமிய கீதம், நாகூர் ஹனீஃபா பாடும் பாடல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். நேரம் அதிகாலை 5:36 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை ஒலிபரப்பில் தொடர்ந்து விடியல் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

தன்னடக்கமே வலிமை, அமைதியே ஆற்றல். ஆற்றல் என்பது எது? ஆரவாரமா? அல்ல. அமைதியே ஆற்றல். தன்னடக்கம் என்பது வலிமை, அடக்கம் உயர்குணம். இந்த அடக்கத்தில் பல வகை உண்டு. முதலில் தேவை நாவடக்கம். இந்த நாவடக்கம் இருவகை. ஒன்று, தேவையற்று பேசாது நாக்காக்கும் நல்லடக்கம். அடுத்து, ருசி என்ற தேவையற்ற உணவை நாவடக்கம் இல்லாது ருசித்து புசித்து உடலுக்கு கேடு தரும் சுவை அடக்கமின்மை. இரண்டும் தவறு, கெடுதல் தரும், தீமை. உடலுக்கு கேடு நாவடக்கம் இன்றி புசிப்பது, உள்ளத்திற்கு கேடு நாவடக்கம் இன்றி வன்சொல் பேசி வாழ்வது. மெய்யடக்கம் என்பது ஒன்று, ஐம்புல இச்சைகளை அடக்குதல். அதாவது துறவெல்ல அதன் இச்சைக்கு இடம் பார்த்து வாழாது, ஐம்புலனையும் தன் ஆளுகையில் வைத்திருப்பது, இதுவேதான் அடக்கம். தீயென பேசாதே, தீயென கேட்காதே, தீயென பார்க்காதே, தீயென செய்யாதே என்று நாம் நம் உடலுக்கு கட்டளையிட்டு அடக்கி அதனை நம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். மனம் ஒரு குரங்கு, அது கிளை தாவும். சுகமென்றால் தவறையும் ஏற்கும், குற்றம் புரிய தூண்டும், பொய் பேச விரும்பும், பிறன் மனை தேடும், பிறர் பொருள் கேட்கும். அப்படிப்பட்ட தீமைகளை விலக்கி மன அடக்கத்தோடு வாழ்வதே வலிமை. மன அமைதியே மிக்க சந்தோஷம். அலை பாயும் மனம் வேண்டாம், பேராசைப்படும் அற்ப மனம் வேண்டாம், ஆடம்பரம் விரும்பும் ஆரவார மனம் வேண்டாம். அமைதியே ஆற்றல், தன்னடக்கமே வலிமை. மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: விடியல் நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். எஃப் எம் 103.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப் எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பிறந்தநாள் திருமண்நாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண்நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப
2: வேணும்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 96-99 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5% இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jeeva Jewelers.

0: இனி உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 103.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 78,125 உயர்ந்திருப்பதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இரண்டாம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9ஆம் தரத்திற்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்திருக்கின்ற கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான கொள்முதல் விலைகளை நிர்ணயிப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கேட்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தென்மாகாணத்தின் திக்வல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலை தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பழனியில் வரும் சனிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் தீவிர போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரண்டு ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜிடி தலைவரும் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கின்றார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மிதேன் வாயு வெடித்த விபத்தில் தற்பொழுது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மெரினாவில் 78,40,000 குளிர்சாதன வசதியோடு கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியிருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில கனேடிய பொருட்கள் மீது மேலதிகமாக 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தான் பேசியதாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டு முதல் முறையாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களின் மீதான பழங்குடியினரின் உரிமையை அங்கீகரித்த வழக்கு மறுவிசாரணைக்கு செல்லாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் 50% இறக்குமதி வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து ஒன்டாரியோவின் வின்சர் மற்றும் மிச்சிகன் டெட்ரோயிட் ஆகிய நகரங்களை இணைக்கும் கோடிஹோவ் சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டாடும் திட்டத்திலிருந்து கனடா விலகியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கட்டுப்பாட்டை செலுத்தினால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகருக்கு செல்ல உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய தனது நிர்வாகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை அமுல்படுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துவதாக நியூயார்க் நகர முதல்வர் தெரிவித்தார்.

0: வைத்திருக்கின்றார். தெற்கு பிரான்சின் வா பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ நேற்று சில மணி நேரங்களில் 1700 ஹெக்டேயர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 400 பேர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கான வாரிய சுங்கவரி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன்படி மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதற்கு முன்னதாக தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ள 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: Everything okay, no problem and jinam
4: bar kalam closing da tadikira nadi
5: customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி,
7: மிஸ்ஸாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: இசைப்புகள் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மின்மினி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.

0: 6:23 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தபுது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோடை காலத்தில் குளிர் நிலை நிலவுகின்ற ஒரு காலை வேளையாக இந்த காலை வேளை அமைந்திருக்கின்றது. வெளியில் செல்பவர்கள் லேசான குளிரை தாங்கக்கூடிய ஆடையை அணிந்து செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சாலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபி செல்வம் 416-821-0462.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. mapleGroceries.ca 905-417-6069.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 78,125 உயர்ந்திருப்பதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இரண்டாம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9 தரத்திற்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்திருக்கின்ற கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான கொள்முதல் விலைகளை நிர்ணயிப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கேட்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தென்மாகாணத்தின் திக்வல பகுதியைச் சேர்ந்த 4 சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலை தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பழனியில் வரும் சனிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் தீவிர போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரண்டு ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜிடி தலைவரும் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கின்றார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மிதேன் வாயு வெடித்த விபத்தில் தற்பொழுது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மெரினாவில் 78,40,000 குளிர்சாதன வசதியோடு கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியிருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில கனேடிய பொருட்கள் மீது மேலதிகமாக 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தான் பேசியதாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். 2025 முதல் முறையாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களின் மீதான பழங்குடியினரின் உரிமையை அங்கீகரித்த வழக்கு மறுவிசாரணைக்கு செல்லாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் 50% இறக்குமதி வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து ஒன்டாரியோவின் வின்சர் மற்றும் மிச்சிகன் டெட்ரோயிட் ஆகிய நகரங்களை இணைக்கும் கோடிஹோவ் சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டாடும் திட்டத்திலிருந்து கனடா விலகியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கட்டுப்பாட்டை செலுத்தினால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகருக்கு செல்ல உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய தனது நிர்வாகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை அமுல்படுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துவதாக நியூயார்க் நகர முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு பிரான்சின் வால் பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ நேற்று சில மணி நேரங்களில் 1,700 ஹெக்டேயர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 400 பேர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கான வாரிய சுங்கவரி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன்படி மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதற்கு முன்னதாக தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ள 2 அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
3: Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: சாலை நிலவரம். The traffic report. CMR Tamil FM 101.3.
6: Good morning. It remains to be a busy go through the GTA. If you're west on the 401, the collector ramp to Her Ontario, we do have a stalled vehicle affecting the right lane. East 401, busy in the area and from Pearson to the 400. If you're westbound on the 401, it's also busy from the 404 to Yonge. North 404 at Highway 7, we have the MTO blocking a right lane there. You're also going to find Eglinton westbound past Kennedy closed completely, and that's for a fire investigation. Air North is flying direct from Toronto, Whitehorse, or Yellowknife. Catch the midnight sun or marvel at the northern lights. No matter when you go, this bucket list trip is a true northern wonder. Fly airnorth.com. With the latest traffic, I'm Samantha Diaz.

0: வரலாற்றில் இன்றைய நாள்
1: ஜூலை மாதம் 22 தேதி 1933 ஆண்டு தனியாக விமானத்தில் உலகை சுற்றி வர புறப்பட்ட விலே போஸ்ட் என்பவர் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 7 நாட்கள் 18 மணி நேரம் 45 நிமிடங்கள் மட்டுமே. 1944 ஆண்டு போலந்தின் தேசிய விடுதலைக்கான குழு நாட்டில் சீர்திருத்தங்களையும் நாசிகளுக்கு எதிரான போரை முன்னெடுத்துச் செல்லவும் தொழிற்சாலைகளை தேசிய மயமாக்கும் திட்டத்தையும் அறிவித்தது. போலந்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆரம்பமானது.
0: வரலாற்றில் இன்றைய நாள்.
2: 19 காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு மேலதிகமாக $87 பில்லியன் நிதி வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெட்செட் அவர்கள் செனட் ஒதுக்கீட்டுக் குழுவில் முன்னிலையாகி பென்டகனுக்கு மேலதிகமாக $87 பில்லியன் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அதில் $67 பில்லியன் மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தின் போது போர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலமுறை இடையூறுகளை செய்ததன் காரணமாக கூட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது. இறுதியில் பாதுகாப்புத்துறை செயலாளருக்கும் செனட்டருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடைந்ததை அடுத்து ஹெட்செட் இந்த கோரிக்கையை முதல் முறையாக முன்னறியாக கேட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த நிதியாண்டுக்காக பென்டகனுக்கு $1.5 டிரில்லியன் நிதி ஒதுக்குமாறு வெள்ளை மாளிகை ஏற்கனவே காங்கிரசிடம் கூறியிருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கை நிறைவேறினால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவு வரலாறு காணாத அளவுக்கு உயரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்ற ஹெட்செட் அவர்கள் உலகம் தற்பொழுது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாகவும் அதனால் விரைவான மற்றும் துணிகரமான நடவடிக்கைகள் அவசியம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிதி கிடைக்காதுவிட்டால் ராணுவ வீரர்களின் சம்பளம், ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை மீண்டும் நிரப்புதல் போன்றவை முக்கிய பிரச்சினையாக மாறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்வது போன்றவற்றில் கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடாவால் துன்னாலை கரவை மக்கள் மன்றத்தின் 29வது ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் நீல்சன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-834-1081. கனடா அனைத்து இலங்கை பல்கலைக்கழக தமிழ் பழைய மாணவர் ஒன்றியம் நடாத்தும் 20வது வருட ஒன்று கூடலும் கிரிக்கெட் கைப்பந்து போட்டிகளும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் உள்ள சனிப்ரூக் பார்க்கில் நடைபெறும். 416-930-9894. கனடா குப்பிளான் விக்னேஸ்வரா மக்கள் மன்றத்தின் 25வது வெள்ளி விழா ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9:30 முதல், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் சைட் 2 நடைபெறும். 416-832-1859. கனடாவால் வலலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்கோவன் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில், இலக்கம் 8251 மெக்கோவன் ரோடில் உள்ள மில்ன் டேம் கன்சர்வேஷன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807. கனடா நீர்வேலி நலன்புரி சங்கத்தின் 28வது வசந்தகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில் உள்ள மார்னிங் சைட் பார்க் லாட் 8 மற்றும் 9 நடைபெறும். 647-286-3102. கனடாவால் பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் லோசன் ரோடில் உள்ள ஆடம்ஸ் பார்க் பிக்னிக் ஏரியா 1 நடைபெறும். 416-625-1317. கனடாவால் கதிரிப்பாய் மக்கள் ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல், இலக்கம் 390 மார்னிங் சைடு அவென்யூவில் உள்ள மார்னிங் சைட் பார்க்கில் நடைபெறும். 647-408-1233. மானிப்பாய் இந்து கல்லூரி மானிப்பாய் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் பொங்கும் பொழுது கலை நிகழ்ச்சி ஜூலை மாதம் 25ஆம் திகதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல், இலக்கம் 3840 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மெட்ரோபாலிட்டன் சென்டரில் நடைபெறும். 416-624-4843. வடலியடைப்பு ஒன்றிய கனடா கிளையின் 26வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் பேர்ச் மவுண்ட் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், இலக்கம் 3159 பேர்ச் மவுண்ட் ரோடில் உள்ள கிட்ஸ் டவுன் வாட்டர் பார்க்கில் நடைபெறும். 416-417-6933. கனடா நடேஸ்வர கல்லூரி பழைய மாணவர் சங்கம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஸ்காப்ரோவில் உள்ள மில்கன் பார்க் ஷெட் 2 நடைபெறும். 647-972-3619. கனடா தமிழ் கவிஞர் கழகம் நடாத்தும் கவிச்சரம் 6 வெளியீட்டு விழா ஜூலை மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு, இலக்கம் 150 போரோ டிரைவில் உள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-939-9171 கனடா சில்லாலய சமூக கலாச்சார சங்கத்தின் 25வது கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மார்னிங் சைட் பார்க் பிக்னிக் ஏரியா 4 நடைபெறும். 416-317-4692 அராலி கலாச்சார ஒன்றிய கனடா கிளையின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு லெஸ்லி அண்ட் எக்லிண்டன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற சனிப்ரூக் பார்க்கின் உட்புறம் அமைந்திருக்கின்ற செரீனா கண்டி பார்க் ஏரியா 3 நடைபெறும். கனடாவால் மிர்சுவில் புனித நிக்கிலார் தேவாலய பங்க மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கில் நடைபெறும். 416-898-7830
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: He's hot.
3: Isn't he cute?
4: He's

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உடனடி சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில்

0: ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். செம்மணி, மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்களில் பாரபட்சமற்ற சர்வதேச விசாரணையை உடனடியாக முன்னெடுக்குமாறு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். இரண்டாம் தவணை பரீட்சைகளின் அடிப்படையில் இன்று நடைபெறவிருந்த 9ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடியுரிமை கல்வி வினாத்தாள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெற்கு மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சை ஜூலை 24ஆம் தேதி நடைபெறும் என்று தெற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்தார். அச்சிடும் பணியில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சம்பந்தப்பட்ட கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு வினாத்தாள்களை விநியோகிக்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாற்றம் குறித்து அனைத்து அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொஸ்கொட கனேகுட பகுதியில் காணியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி, கைக்குண்டு மற்றும் வெடிமருந்து பொருட்களோடு இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த குழுவும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய கொஸ்கொட நாபி பகுதியைச் சேர்ந்த 29 மற்றும் 32 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் மற்றும் வெடிமருந்து பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கொஸ்கொட காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுண்டரட்ன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் கடுமையான நிபந்தனைகளோடு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன 2008ஆம் ஆண்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபர் ஒருவராக முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுண்டரட்னவுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. இந்த வழக்கில் குற்றச்செயலை மறைக்க உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்றம் விடுத்த அழைப்பாணைக்கு இணங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான ரவீந்திர விஜயகுண்டரட்ன தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து தான் குற்றமற்றவர் என்று தெரிவித்தார். தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 தனிப்பட்ட பிணைகளின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்யுமாறு நீதவான் பாசன அமரசேன உத்தரவிட்டார். இந்த வழக்கு டிசம்பர் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்போருக்கு வழங்கப்பட்டு வந்த 3% கட்டண சலுகையை 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீடித்து இந்திய ரயில்வே துறை உத்தரவிட்டிருக்கின்றது. யுபிஐ கடனட்டை அல்லது நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் செலுத்தி இந்த சலுகையை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயில் முன்பதிவு தனித்தனியாக செய்யப்பட்டு வந்த யுடிஎஸ், என்டிஎஸ் உட்பட்ட பல்வேறு செயலிகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து ரயில் ஒன் என்ற செயலியை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இந்த ஒரே செயலியின் மூலம் பயணிகள் முன்பதிவு டிக்கெட், முன்பதிவில்லாத சாதாரண டிக்கெட்டுகள், நடைமேடை டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளையும் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நீட் தேர்வு உட்பட பல்வேறு தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று முக்கிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதாள கட்சியினர் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்தினார்கள். இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களை கலைக்க டெல்லி போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் 3வது நாளாக ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் குவிந்திருக்கின்றனர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் 16 மெட்ரோ நிலையங்கள் அடுத்த உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளன. இந்திய மத்திய அரசின் மொத்த கடன் சுமை 2025-26ஆம் நிதியாண்டில் 8% உயர்ந்து 201,17,000 அதிகரித்திருக்கின்றது. இதில் உள்நாட்டு கடன் மட்டுமே 173,55,000 கோடி ஆகும். கடன் அதிகரிப்பினால் அரசு செலுத்தும் ஆண்டு வட்டித்தொகை 12.43 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289 200 4677 289 200

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்போதைய சாலை நிலவர தகவல்கள் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம்.
6: Good morning. It remains a busy drive through the GTA. If you're just heading out the door, we did have some earlier problems on the 404 northbound at Highway 7. The right lane was blocked. That's been cleared out of the way. You'll still find delays, though, in the area and right down towards approaching the DVP. You'll find some slowdowns on the 404 south John Valley Parkway, heavy from the 401 to Eglinton. East 401 remains slow from the 427 to the 400. South 400 backed up Finch to the 401, and South 410 is busy, Sandalwood towards Queen. XYZ Storage Summer Sale is on now, up to 80% off your first 3 months. Make room for better summer living. Book today at xyzstorage.ca and lock in up to 80% off for 3 months. With the latest traffic, I'm Samantha Diaz.
5: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15°C. சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று சற்று பலமாக வீசிக் கொண்டிருக்கின்றது. வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 21-32 km வேகம் வரையில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 22°C, குறைந்த வெப்பநிலை 13°C.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
9: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
10: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்க வரி பதட்டம் காரணமாக கோடிஹோஃப் பால திறப்பு விழாவை கனடா தனியாக நடத்துவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா பொருட்களுக்கு புதிய சுங்கவரி விதிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து கோடிஹோவ் சர்வதேச பாலத்தினுடைய திறப்பு விழாவை கனடா மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தும் திட்டம் மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. July 24 இரண்டு நாடுகளின் அதிகாரிகளும் இணைந்து நாடாவெட்டி இந்த பாலத்தை திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய வர்த்தக பதட்டம் காரணமாக கனடா தனது விழாவை தனியாக நடத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. கனடாவினுடைய உட்கட்டமைப்பு அமைச்சர் கிரேகர் ரோபர்ட்சன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற இந்த வர்த்தக நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இரண்டு நாடுகளும் இணைந்து கொண்டாட்டம் நடத்துவது பொருத்தமானது அல்ல என தீர்மானித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று July 27 பாலம் திட்டமிட்டபடி பொது போக்குவரத்திற்காக திறக்கப்படும் என்றும், அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட பாலம் தொடர்பான அனைத்து ஒப்பந்தங்களும் மாற்றமின்றி தொடரும் என்றும் கனடா உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த பாலம் கனடா அமெரிக்கா எல்லைப்பகுதிக்கான முக்கிய பொருளாதார இணைப்பாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் குடும்பங்களுக்கு பெரும் பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் எதிர்காலத்தில் இருக்கும் என்று கனேடிய அரசு தெரிவித்திருக்கின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753
1: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை கோப்பி குடிக்கலாம் என்ற கேள்வி பலர் கேட்பது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 கோப்பி குடிக்கலாம் என்று இப்பொழுது புதிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கின்றது. அதாவது சுமார் 250 மில்லி லீட்டர் வரையிலான இந்த கோப்பியை குடிக்கலாம் என்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு இது பாதுகாப்பானது என்றும் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடும் என்றும் அமெரிக்க ஹார்ட் அசோசியேஷன் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய ஆய்வின்படி ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் கஃபைன் வரை எடுத்துக்கொள்வது பொதுவாக இதய நோய் அபாயத்தை அதிகரிக்காது என்று தெரிவிக்கப்படுகிறது. கோப்பியில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலட்சி எதிர்ப்பு தன்மைகள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரோக் ஃபவுண்டேஷன் அமைப்பும் அளவோடு கோப்பி குடிப்பது உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், இதய செயலிழப்பு, ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற அபாயங்களை குறைக்க உதவலாம் என்று தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதிக அளவில் கோப்பி அல்லது எனர்ஜி ட்ரிங்க்ஸை அருந்துவது கவலை, பதட்டம், தலைவலி, இதய துடிப்பு சீர்கேடு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு இது காரணமாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிபுணர்களின் அறிவுரை என்னவென்றால் ஒவ்வொருவரின் உடலும் கஃபைன்களை வெவ்வேறு விதமாக எதிர்கொள்கின்றன என்றும், எனவே உங்கள் உடலின் எதிர்வினையை கவனித்து தேவையென்றால் மருத்துவர்களினுடைய ஆலோசனையை பெற்று இதற்கான முடிவை எடுக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள்.

CIMR தமிழ் FM 101.3 செய்திகள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 78,125 உயர்ந்திருப்பதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இரண்டாம் தவணை பரீட்சைகளின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறவிருந்த 9ஆம் தரத்திற்கான புவியியல் மற்றும் குடியியல் கல்வி பாடங்களுக்கான பரீட்சையை தென்மாகாண கல்வித் திணைக்களம் ஒத்திவைத்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் தூர சேவை பேருந்து முனையங்களை சூழ்ந்திருக்கின்ற கடைகள் மற்றும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான கொள்முதல் விலைகளை நிர்ணயிப்பது தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தென்மாகாணத்தின் திக்வல பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியொருவர் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலினால் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனி தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி பழனியில் வரும் சனிக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் நடத்தி வரும் தீவிர போராட்டத்திற்கு இந்தியா முழுவதிலும் உள்ள முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரண்டு ஆதரவு அளித்து வரும் நிலையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பிஜிடி தலைவரும் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கின்றார். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் மிதேன் வாயு வெடித்த விபத்தில் தற்பொழுது வரை 12 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சென்னை மெரினாவில் 78,40,000 குளிர்சாதன வசதியோடு கூடிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் கோரியிருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் காரணமாக டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சில கனேடிய பொருட்கள் மீது மேலதிகமாக 50% இறக்குமதி வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தான் பேசியதாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். 2025 முதல் முறையாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களின் மீதான பழங்குடியினரின் உரிமையை அங்கீகரித்த வழக்கு மறுவிசாரணைக்கு செல்லாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா அண்மையில் 50% இறக்குமதி வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து ஒன்டாரியோவின் வின்சர் மற்றும் மிச்சிகன் டெட்ரோயிட் ஆகிய நகரங்களை இணைக்கும் கோடி ஹோவ் சர்வதேச பாலத்தின் திறப்பு விழாவை அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டாடும் திட்டத்திலிருந்து கனடா விலகியிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் ஏதேனும் கட்டுப்பாட்டை செலுத்தினால் அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகருக்கு செல்ல உள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவை கைது செய்ய தனது நிர்வாகத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை அமுல்படுத்துமாறு அமெரிக்காவை வலியுறுத்துவதாக நியூயார்க் நகர முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு பிரான்சின் வா பகுதியில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீ நேற்று சில மணி நேரங்களில் 1,700 ஹெக்டேர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 400 பேர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கான வாரிய சுங்கவரி திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். இதன்படி மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகப்படியான இறக்குமதி வரிகளை எதிர்கொள்வதற்கு முன்னதாக தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றிக்கொள்ள 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. CIMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: 7:39 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப் எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொண்டூர் பெரும்பாகத்தில் வெப்பநிலையில் வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. இன்று சற்று குளிர் நிறைந்த காலை வேளை உணரப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 15°C, சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று சற்று பலமாக வீசிக் கொண்டிருக்கின்றது. வடமேற்கு திசை நோக்கி 21-32 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 22°C, குறைந்த வெப்பநிலை 13°C.
1: வரலாற்றில் இன்றைய நாள் ஜூலை 22 1947 இந்திய அரசியல் நிர்ணய சபை மூவர்ண கொடியினை சுதந்திர இந்தியாவினுடைய தேசிய கொடியாக தேர்வு செய்தது.
2: 1962 நாசாவின் மெரைனர் 1 விண்கலம் ஏவப்பட்டு சில நிமிடங்களில் கட்டுக்கடங்காமல் சென்றுதான் அது அழிக்கப்பட்டது.
1: 1999 விண்டோஸ் லைஃப் மெசஞ்சர் மைக்ரோசாப்டினால் வெளியிடப்பட்டது.
3: வரலாற்றில் இன்றைய நாள்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: தற்போதைய சாலை நிலவரம் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ளிருக்கின்றோம்.
7: Good morning and happy Wednesday. It remains to be a really good run in terms of collisions and closures, not spotting anything major on the go if you're out on the eastbound side of the 401, but you will encounter heavy volume from Pearson to the 400. If you're westbound on the 401, it's also busy from the 404 right over towards Yonge. South 400 looks like a collision just south of Finch, causing delays on the approach to the 401 ramps. The DVP heavy going 401 to Eglinton, that's in both directions. We have a collision south of the 401 on Leslie, causing delays, and East Gardiner Expressway remains slow from Royal York over to towards Jameson. The Ontario Honda Dealers Indy at Markham holds its inaugural event August 14th to the 16th and TT Indy Car Series NASCAR Racing Food and Fun. Tickets at HondaIndy.com. With the latest traffic, I'm Samantha Diaz.
8: Real Estate-il thelivana mudivugal thagunda aalosanaiyil than thodangum Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sinduran mattum Guna Gunaraja Residential Commercial Properties vaanga vitka lease seiya Market Knowledge Strategy எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
9: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
10: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
11: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
12: மக்களுக்காக ஏசில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை July 23, 24, 25 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிராம்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏசில்க் எஃப்ஏர்.
13: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.

0: நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: அமெரிக்கா விதித்த வரி அச்சுறுத்தல்கள் மற்றும் கனடாவின் விநியோக மேலாண்மை அமைப்பு குறித்த முறைப்பாடுகளுக்கு மத்தியில் பால் தொழிலை பாதுகாக்க அரசாங்கத்தை நம்பியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுழற்சியாக வரும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் பொருளாதாரம் மற்றும் கனேடிய குடும்பங்களின் ஏற்படுத்துகின்ற கணிக்க முடியாத தன்மை மற்றும் எதிர்மறையான தாக்கங்கள் தொடர்ந்து கவலையை ஏற்படுத்துவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட இந்த பால் வர்த்தகத்தினால் அமெரிக்கா வெற்றிகரமாக கனடாவை அணுகியிருப்பதாக கனடாவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் டொரண்டோவின் சிகிட்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் தொடர்பான பொருட்களை பயன்படுத்தவும் பதிவிறக்கம் செய்யவும்

அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் வடக்கு பகுதியில் இன்று காலை 173 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவானதாக ஒன்டாரியோவின் இயற்கை வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் முன்னைய ஆண்டுகளை விட இந்த பருவகாலத்தில் மாகாணத்தின் காடுகள் தீயினால் அதிகமாக அழிந்திருப்பதாகவும் இதுவரை 7250 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக தீ பரவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான காட்டு தீ சம்பவங்கள் கடந்த 10 நாட்களில் இடம்பெற்றவையாக பதிவாகியிருக்கின்றன. இதனால் 1800 மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் வெளியேற்றப்பட்ட 13 சமூகங்களில் 12 சமூகங்கள் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பழங்குடியின தலைவர்கள் ஒன்டாரியோவின் காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்றைய தினம் பொது விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். மக்களை வெளியேற்றுவதற்கு உரிய நேரத்தில் ஆதரவளிக்காமல் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி மாகாணம் தனிமையில் விட்டுவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிலாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தபொழுது தென் பசிபிக் பகுதியில் சீனா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்தியமை குறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கவலை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று இருவரும் சந்தித்தபோது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீயிடம் தனது ஆரம்ப உரையில் வாங் அந்த ஏவுகணையின் பாதுகாப்பான மற்றும் தொழில்முறை ராணுவ நடத்தை வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார். ஏவுகணை சோதனை குறித்து தங்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் ஆஸ்திரேலியா முன்னதாக கூறியிருந்தது. மேலும் அணு ஆயுத சோதனைகளில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டுமென்ற பிராந்தியத்தின் விருப்பத்தை மீறுவதாக கூறி பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஒரு இந்த மாதம் சீன நீர்மூழ்கி கப்பல் போலி போர்க்குண்டு பொருத்தப்பட்ட பால்ஸ்டிக் ஏவுகணையை செலுத்தியது என்றும் அது பசிபிக் பெருங்கடலில் வெகு தூரம் வரை சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது சோலமன் தீவுகள் நவுரு மற்றும் துவாலு ஆகியவற்றுக்கிடையில் கடற்பகுதியில் வீழ்ந்ததாகவும் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் அந்த நாட்டை பெரிதும் பாதித்து வருவதனால் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த தீவிர ஆர்வம் காட்டுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள ஈரானிய அணுசக்தி தளத்தை மிக கடுமையாக தாக்கப்போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 10வது இரவாக அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள நன்னீராக்கும் ஆலை மற்றும் மின் நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களினால் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பாரேன் மற்றும் ஜோர்தான் பகுதிகளிலும் எதிரொலித்திருக்கின்றன. ஹோமோஸ் நீர்நிலையில் பாதுகாப்பற்ற பாதையை பயன்படுத்திய 2 எரிபொருள் கப்பல்கள் பெரும் தீ விபத்துகளை சந்தித்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய படைகள் விலகியதைத் தொடர்ந்து தெற்கு லெபனானின் சவ்தார் அல் ஹர்ஃபிக் நகரில் தங்களது படை வீரர்களை களமிறக்க தொடங்கியிருப்பதாக லெபனான் ராணுவம் அறிவித்துள்ளது. கேட்ஸ் அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அறக்கட்டளை ஜெஃப்ரி எப்ஸ்டினுடன் தொடர்பில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் மறைந்த நிதியாளரும் பாலியல் குற்றவாளியுமான அவருடன் பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றதற்கோ அல்லது குற்றச்செயல்களில் பங்கேற்றதற்கோ எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று அந்த அறக்கட்டளை தெரிவித்திருக்கின்றது. அறக்கட்டளையின் தலைவரான பில் கேட்ஸ் எப்ஸ்டினுடன் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக இந்த அமைப்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டின் தொடர்பான சில ஆவணங்களில் கேட்ஸ் குறித்த செய்திகளும் வெளியாகியிருந்தன. முகங்கள் மறைக்கப்பட்ட சில பெண்களுடனும் இணைந்து எடுத்துக்கொட்டப்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மேலும் எப்ஸ்டினுக்கும் கேட்ஸ் அறக்கட்டளையின் ஊழியர்களுக்கும் இடையில் எந்த தகவல் பரிமாற்றங்களும் அதில் காணப்படவில்லை. கேட்ஸ் எப்ஸ்டினுடன் தொடர்பு வைத்திருந்ததற்கான தொடர்ந்தும் வருத்தம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் எப்ஸ்டினின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்களோடு தான் நேரம் செலவிட்டதாக கூறப்படுவதை அவர் மறுத்திருக்கின்றார். மேலும் எப்ஸ்டினின் குற்றச்செயல்கள் எதையும் தான் நேரில் பார்த்ததில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்தவில்லை. இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் ஒருதலைப்பட்சமாக இருக்காது என்றும் 2 அணிகளுக்கும் வெற்றி பெற சமவாய்ப்பு இருப்பதாகவும் ஜிம்பாப்வேயின் T20 அணியின் தலைவர் சிகாந்தர் ராசா தெரிவித்திருக்கின்றார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான தொடர்களில் இந்தியா பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் குறித்த தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 அணிகளுக்கும் இடையிலான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி நாளை ஹராரே மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் 2வது மற்றும் 3வது
டி20 போட்டிகள் வரும் ஜூலை 25-26 தேதிகளில் அதே மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 J.CA.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 J.CA.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேச
0: பேசலன்னா
1: உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1 காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA credit.
8: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da. Tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
8: Last minute left. Closing day the brothers. Chellathukku thanks.
9: Chellam illa da Selvam.
8: Sari sari.
1: பிரம்ப்டன் பிசிசாக மக்களுக்காக ஏ சில்க் எஃப்ஏர் வழங்கும் மாபெரும் சிறப்பு மலிவு விற்பனை ஜூலை மாதம் 23, 24, 25. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 மாத்திரம் வழங்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மனம் திரும்பும் அழகு நிறைந்த ஆடை தெரிவுகளுக்கு வேறு எங்குமே வாங்க முடியாத மிக குறைந்த மலிவு விலைகளில் உங்கள் தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். பிரம்ப்டனில் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூவில் அமைந்திருக்கும் கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏ சில்க் எஃப்ஏர்.
11: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
0: செய்தியின் பின்னணியில் வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். கனடா அமெரிக்கா இடையிலான முறுகல் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான எதிர்கால வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் போக்குவரத்து வசதிகளுக்கும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் மிகவும் காத்திரமாக இருக்கும் என்று நம்பப்பட்ட இந்த பாலம் திறப்பது தொடர்பான சர்ச்சை எழுந்திருக்கின்றது. இந்த திறப்பு விழா இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற நிலையில் இந்த திறப்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அந்த பாலம் திறக்கப்பட
12: உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதோடு எவ்வாறு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதோ அதன்படி இந்த பால திறப்பு அமையும் என்றும், ஆனால் இந்த திறப்பு விழாவில் ரிபன் வெட்டி இதனை திறக்கின்ற நிகழ்வு ஒரு கோலாகலமாக நடைபெறாது என்றும், அமெரிக்க தரப்பு அவர்களுடைய சார்பில் இந்த திறப்பு விழாவில் பங்கு பெற்றுவார்கள் என்றும், கனேடிய தரப்பு கனேடிய எல்லை பகுதிக்குள் தங்களுடைய திறப்பு விழாவை நடத்த இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளிவந்திருக்கின்றது. இந்த சூழலில் இந்த முருகல் நிலை என்பது தொடர்ந்து செல்லுகின்றது. குறிப்பாக கனேடிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் கவலை வெளியிட்டிருக்கின்றது. தங்களுடைய பால் உற்பத்தி தொடர்பான விடயங்கள் இவ்வாறான சுழற்சியான வரி விதிப்பு முறையின் மூலமாக இந்த உற்பத்தி துறை பாதிக்கப்படுகின்றது, பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும், கனடா இவ்வாறு பொருளாதாரம் குறித்த கரசனையில் தங்களுடைய கவலையை வெளியிட்டு வந்தாலும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்ற ஒரு விடயத்தை கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியோடு உரையாற்றியதன் பின்னர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் இந்த வர்த்தக பிரச்சினை என்பது நீண்டு செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருந்தாலும், கனடிய தரப்பில் இவ்வாறான பாதிப்புகள் தொடர்பாக ஏற்கனவே கரசனை எழுந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவிலும் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய விடயமாக மாறியிருக்கின்றது. காரணம், அமெரிக்கா தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு போர் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கின்ற போராக மாறியிருக்கின்ற சூழலில் இப்பொழுது செனட்டில் இந்த விடயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. காங்கிரஸ் பிரதிநிதிகள் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக கூடுதலான கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஹெசத் அவர்கள் இன்றைய தினம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் உடனடியாக தேவைப்படுவதாகவும், அந்த நிதி ஒதுக்கப்படாதுவிட்டால் போரில் பல்வேறு பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும், குறிப்பாக அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கும் ராணுவ தளபாட கொள்முதலுக்கும் இந்த பணம் என்பது உடனடியாக தேவைப்படுவதாகவும், போரை கொண்டு செல்வதற்குரிய நிதி வளம் என்பது போதாமல் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பது, அதோடு அமெரிக்க வரலாற்றிலேயே பாதுகாப்பு செலவினத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கக்கூடிய வரவு செலவு திட்டமாக அடுத்த ஆண்டு அமையப்போகின்றது என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார். பென்டகனுக்கு இவ்வாறான ஒரு நிதி சுமை என்பது இப்பொழுது அதிகரித்து காணப்படுவதை எவ்வாறு அமெரிக்கா சமாளிக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். எங்களோடு இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
13: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
12: ஆமாம், வர்த்தக பேச்சுவார்த்தைகள் என்பது தொடரும் என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுடைய மனங்கள் சலிப்படைந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. இருந்தபோதிலும் அமெரிக்க கனேடிய உறவில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய இந்த பாலம் தொடர்பான திறப்பு விழாவில் கூட சர்ச்சைகள் எழுந்திருந்து இப்பொழுது அது திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்து ஒரு நிம்மதியோடு மக்கள் இருந்த சூழலில் இப்பொழுது இந்த திறப்பு விழாவும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே நடைபெறப் போகின்றது. இது எவ்வாறான ஒரு முட்டுக்கட்டையை தற்போதைய இந்த உறவு நிலையில் கொண்டு வரப் போகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
13: இல்லை, நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விடயம். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பாலத்தின் மூலம் போக்குவரத்து வசதிகள் அதிகரிக்கப்படுவதாகவும், கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான இந்த பொருளாதார நிலைமை என்பது மேலாதிக்கம் பெறுவதாகவும் தான் இதன் நோக்கம் இருந்தது. இதற்கான முழு செலவையும் ஏறக்குறைய 5 பில்லியன்கள் 4.7 பில்லியன்கள் டாலர்களை கனடா தான் இதற்கு செலவழித்திருந்தது. இங்கே இது திறக்கப்படாது இருப்பதற்கான காரணம் அல்லது இழுத்தடிப்பதற்கான காரணம் மக்கள் அறியாத ஒரு காரணம். இதில் உண்மையிலேயே பலத்த அரசியல் இருக்கின்றது. அரசியல் என்று கூறினால் எவ்வாறு என்று சொன்னால், தற்பொழுது உள்ள பாலத்தை காப்பாந்து பண்ணுகின்ற மற்றும் பணம் வசூலிக்கின்ற வேலைகளை செய்து வருகின்ற நிறுவனத்தின் தலைவர் என்பவர் டொனால்டு ட்ரம்புக்கு நெருக்கமானவர். தேர்தலின் பொழுது டொனால்டு ட்ரம்புக்கு மில்லியனுக்கு மேல் நிதி வழங்கியவர். எனவே அவர்களுடைய பாலத்தின் செயற்பாடு குறையும், அதன் மூலம் அவருடைய வருவாய் குறையும் என்பதற்காகத்தான் டொனால்டு ட்ரம்ப் இந்த இழுத்தடிப்பு வேலைகளை செய்து வருகின்றார். இருந்த பொழுதும் கனடா இதனை திறந்து இதன் மூலமான வசதிகளை பெறுவதற்கு அல்லது வாய்ப்புகளை பெறுவதற்கான முயற்சியாக நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை இந்த திறப்பு விழாவை நடத்துகின்றது. இந்த திறப்பு விழாவின் பொழுது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தனித்தனியே இவர்கள் இந்த திறப்பு விழாவை வைக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது முதலாய பிரச்சனையாக இருப்பது இந்த உதைப்பந்தாட்டத்தின் பின்னான காலத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதித்த 50% வரி என்பது. இந்த 50% விழுக்காடு வரி என்பதை அவர் இந்த காட்டு தீ காரணமாக ஏற்பட்ட நிலைமைக்காக தங்களுக்கான தேவையாக விதிக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு கடினமான போக்கை கனடாவிற்கு கொண்டு வந்துள்ளது. கனடா இந்த விடயத்தில் கடினமாக நடக்கும் என்பதை காணி கூட கூறியிருக்கின்றார். எனவே உண்மையிலேயே இந்த பெருந்தெரு 480 மற்றும் அமெரிக்காவின் இந்த இன்டர்ஸ்டேட் 75 எனப்படுகின்ற இந்த பெருந்தெருக்களை இணைக்கின்ற இந்த பாலத்தின் தேவை என்பது அதி முக்கியமானது. அதனை அரசியல் தேவைக்காக ட்ரம்ப் இழுத்து அதாவது தாமதப்படுத்தி வந்தார். இருந்த பொழுதிலும் அதன் திறப்பு விழா என்பது தற்பொழுது வந்ததானது அந்த அதையின் பாவனைக்கு வழிவகுக்கும். அதன் மூலம் பொருளாதார மேம்பாடு இடம்பெறுமாக இருந்தாலும் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான முறுகல் நிலை என்பது அதிகரித்து செல்வதைத்தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் ஒரு சிந்தனை இல்லாத வரி விதிப்புகள் காட்டி நிற்கின்றன. அது குறித்த பேச்சுக்கள் விரைவில் இடம்பெறும். சுமூகமாக செல்வார்கள் என நம்புவோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனை என்பது இரண்டு தரப்புகளிடையே பெரிய ஒரு விரிவை கொண்டு வரக்கூடியதாக சென்றாலும் இந்த காலத்தை இழுத்தடிக்க வேண்டிய தேவை என்பது கனடாவுக்கும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஜூலை மாத நடுப்பகுதியை கடந்ததான ஒரு பொழுதில் இருக்கின்றோம். நவம்பர் 6 அந்த மிட்டேர்ம் எனப்படுகின்ற தேர்தல் வருகின்ற பொழுது இரண்டு சபைகளிலும் குடியரசு கட்சி என்பதன் பெரும்பான்மை என்பது இல்லாமல் போகக்கூடிய தன்மை ஏற்படும். டொனால்டு ட்ரம்ப் சார்ந்த கட்சியின் தன்மை அவர்களுடைய கட்சியின் பலம் இல்லாமல் போகின்ற பொழுது பல மாறுதல்கள் வரும் ஜனாதிபதியின் அதிகாரத்தில். ஜனாதிபதியின் அதிகாரம் என்பது தற்பொழுது நின்று நிலைக்காத அல்லது முன்னுதாரணம் இல்லாத வகையில் சென்று கொண்டிருக்கின்றது. மாறுதல்கள் வரும் பொழுது அதன் பிரதிபலிப்புகளின் ஒத்ததாக கனடா செயற்பட முடியும். எனவே சுமார் ஒரு 3 இழுத்தடித்து செல்ல வேண்டிய தேவை கனடாவுக்கு இருக்கின்றது என்கின்ற உண்மையையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும்.
12: ஆமாம், அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீத் ஹெட்செட் அவர்கள் இப்பொழுது செனட் ஒதுக்கூட்டு குழுவில் முன்னிலையாகி பாதுகாப்பு செலவினமாக குறிப்பாக மத்திய கிழக்குகளுக்கு தாங்கள் போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக 87 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உடனடியாக வழங்குமாறு கேட்டிருக்கின்றார். இந்த விடயம் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தரப்பாலேயே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அழுத்தமாக இதனை கொள்ளலாமா?
13: நிச்சயமாக இவ்வாறு கூறுங்கள். அதாவது மே மாதம் அளவில் February 28 ஈரான் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு அது 2-3 தினங்கள் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் மே மாத அளவில் அவர்கள் தங்களுக்குரிய தேவை என்பது 37.5 பில்லியன்கள் என்று கூறியிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இப்பொழுது அந்த தொகை இரட்டடிப்புக்கு மேலான தொகையாக கேட்கப்படுகின்றது. இதற்கான காரணம் அமெரிக்கா தான் நினைத்தவாறு இந்த போர் செல்லவில்லை என்பதை விட ஈரானின் திறமை என்பது நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. குறிப்பாக இப்பொழுது இந்த பேச்சுக்களின் பின்னான போர்க்காலத்தில் ஈரான் ஏவுகின்ற ஏவுகணைகள் என்பன குறைந்தவையாகவும் குறைந்த எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை அதாவது ஃபேட்டா ஃபேமிலி ஏவுகணைகளை அவை ஏவுவதாக இருந்தாலும் அவற்றில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அவை துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்றன. மற்றும் அமெரிக்காவின் இந்த ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏமாற்றி செல்லக்கூடியதாக அவற்றின் பயணப்பாதைகள் அமைகின்றன. அதாவது இந்த மெனூரிங் என்பதில் அவர்கள் மாற்றங்களை செய்து அதாவது திசை திருப்பக்கூடிய வகையிலான வகையில் தாங்கள் விரும்புகின்ற இலக்குகளை தாக்குவதாக அவர்கள் தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள். இந்த தாக்குதல்களின் மூலம் அமெரிக்கா உண்மையிலேயே தங்களுடைய வீரர்கள் 3 இறந்ததாக ஒத்துக்கொண்டதாக சிலர் காயமடைந்ததாக கூறினாலும் அமெரிக்காவின் ஊடகமும் மற்றும் ஐக்கிய நாடுகளை அல்லது இங்கிலாந்தை சேர்ந்த இண்டிபெண்டன்ட் போன்ற ஊடகங்கள் இந்த போரின் பொழுது 100 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதனை பென்டகான் மறைத்து வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அதாவது வந்து பெயர் குறிப்பிடப்படாத அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கின்றது. எனவே அங்கே போரில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. துல்லியமாக இலக்குகள் கணிக்கப்படுகின்றன. தாக்குதல்களில் அமெரிக்க படைகள் கொல்லப்படுகின்றார்கள். அமெரிக்க இலக்குகள் அழிக்கப்படுகின்றன. அதைவிட நேற்றைய தினம் அமெரிக்காவின் பொது கட்டமைப்பாக நான் நிற்கின்றேன் அமேசான் வலை பின்னல் அல்லது இன்னும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை கூட ஈரான் தாக்கி இருக்கின்றது. இதன் மூலம் தங்களுடைய பொது கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் பொது கட்டமைப்புகள் அல்லது அமெரிக்க கம்பெனிகளின், அமேசான் போன்ற கம்பெனிகளின், அல்லது இந்த கணினி மையங்களை வைத்துள்ள கம்பெனிகள், அதாவது இந்த சர்வர் போன்றவற்றை வைத்துள்ளவை தாக்கவழிக்கிட்டால் அது பாரிய விளைவுகளை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தும். எனவே அந்த போரிலிருந்து தப்புவதற்கான ஒரு தேவையாகத்தான் இப்பொழுது இந்த போர் நீண்டு செல்லப் போகின்றது என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு கோரிக்கையை இந்த பாதுகாப்பு செயலர் வைத்திருக்கின்றார். இதற்கான அனுமதிக்கான விவாதம் என்பது எவ்வாறு செல்லும், இந்த விடயம் எவ்வாறு கையாளப்படும் என்பது மிகவும் முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் இவர் 87.5 பில்லியன் கேட்கின்ற பொழுது அவர்களுக்குரிய தேவை என்பது நிச்சயமாக 120 பில்லியன் அல்லது 130 பில்லியனாகத்தான் இருக்கும். அவர்களால் அவ்வாறு உடனடியாக கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கணித்த தொகை என்பது மே மாதத்தில் 37.5 பில்லியனுக்குள் நாங்கள் இந்த போரை முடித்து விடுவோம் என்று கூறியது இல்லை என்கின்ற நிலைமை வந்துவிட்டது. மறுபக்கமாக இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் தற்பொழுது இந்த குத்தீஸ் எனப்படுகின்ற, அதாவது ஈரானிய ஆதரவு போராளிகள், இன்னும் ஒரு நீரிணையை, சவுதிக்கு அண்மித்த இன்னும் ஒரு நீரிணையை தாங்கள் மூடுவப் போவதாகவும், சவுதி அதனை பாவிக்க முடியாது என்கின்றதான கருத்துக்களை நேற்றைய தினம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு குதிஸ் செய்யுமாக இருந்தால் குதிஸ் போராளிகள் நிச்சயமாக பெரும் பதட்டமும் அந்த எண்ணெய் கையிருப்பு தொடர்பான விவகாரங்களில் ஒரு தளம்பல் நிலை ஏற்படும். என்னன்னு சொன்னால் இந்த 4 வாரங்களுக்கு தேவையான எண்ணெய் கையிருப்பை தான் கொன்றவையாக பல நாடுகளும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போர் நிறுத்தம் என்பது பலத்த எண்ணெய் விநியோகத்தை அதிகரிக்கும், அதன் மூலம் எண்ணெய்களை கையிருப்பில் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தது. இருந்த பொழுதிலும் அந்த போர் நிறுத்தத்தின் பொழுது கூட வெளிவந்த கப்பல்கள் அல்லது பயணித்த கப்பல்கள் என்பன மிகச்சிலவை. எனவே போர் நிறுத்தம் தொடராமல் விடுமாக இருந்தால் பொருளாதாரத்தையும் இது பாதிக்க போகின்றது என்கின்ற உண்மையும் இருக்கின்றது. அதான் உங்களுடைய கேள்விக்கான ஒரு சுருக்கமான பதிலாக இருக்கலாம்.
12: ஆனால் அடுத்த வருட வரவுசெல திட்டத்தை பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு துறைக்கு 1.5 டிரில்லியன் டாலர்கள் தேவை என்ற ஒரு கருத்தையும் இப்பொழுது முன்வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்ற நிலையில் அடுத்த ஆண்டில் ஒரு பாரிய தேவை இருப்பதையும் இது காட்டுவதாக பார்க்கின்ற பொழுது ஏனைய நாடுகளோடு முரண்படுகின்ற வரி விதிப்பு நிலையையும் அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. ஒரே தளத்தில் பல நாடுகளோடு பகைக்கக்கூடிய வகையில் செயற்படுவது என்பது அமெரிக்காவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தாத, ஏன் இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் கரிசனை கொள்ளாமல் இவ்வாறு ஏனைய நாடுகளுக்கும் இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள்? இதன் மூலமாக அடையக்கூடிய நன்மை என்று எதனை அவர்கள் இலக்காக கொண்டிருக்கின்றார்கள்?
13: இல்லை, அதாவது வந்து 1.5 டிரில்லியன்கள் அவர்களுடைய தேவை என்பது போரியல் மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும், போரியல் கலங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது இருக்கின்ற இந்த நாசகர், அதாவது வந்து இப்பொழுது கூறுங்கள், அதாவது வந்து விமானத்தாங்கி கப்பல்களும் அவற்றை பாதுகாக்கின்ற ஒரு விமானத்தாங்கி கப்பலை பாதுகாப்பதற்காக 12 நாசகரி கப்பல்களும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவையால் ஏவுகணைகளையும் ஏனைய, அதாவது வந்து தங்களை கப்பல்களை நோக்கி வருகின்ற தாக்குதல்களையும் முறியடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருந்த பொழுதும் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது பலத்த மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. அதிலும் உக்ரைன் அதில் படைத்த சாதனை என்பது நம்புதற்கரிய சாதனையை படைத்து இப்பொழுது அந்த ட்ரோன் தாக்குதலை தான் ஈரான் கூட மிகவும் துல்லியமாக நடத்தி அந்த அமெரிக்காவின் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏமாற்றுகின்ற வேலைகளை எல்லாம் செய்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் அவர்கள் போரியல் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டும், அதாவது கனரக வாகனங்கள் மூலம் சென்று தாக்குதலும் படையினர் தங்கியிருத்தலும் அவர்கள் தாக்குதலும் போன்றவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வரப்போகின்றன. சொன்னால் படையினரின் நிலைகள் என்பன ட்ரோன் தாக்குதல் மூலம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதை ரஷ்ய உக்ரைன் போர் காட்டுகின்றது. அதாவது ட்ரோனுக்கே கையை தூக்கி சரணடைகின்ற நிலையில் ரஷ்ய படைகளும் உக்ரைன் படைகளும் இருப்பதும், தங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஏதோ மரங்களுக்கு வலை போடுகின்றது போல, பாதைகள் தாங்கள் செல்கின்ற பாதைகளை மறைத்து வலை போடுவது போன்ற செயற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய போர் ஆயுதங்கள் தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் கூட இந்த ஆளில்லாத கலங்கள், அதாவது வந்து கடல் ஆளில்லாத கடற்கலம், ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஆளில்லாத தரைக்கலங்கள் போன்றவற்றின் சேவைகளை அதிகரிக்க வேண்டும். எனவே அதற்கான நிதி தேடலாகத்தான் இருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தையும் நாங்கள் தொட்டு செல்ல வேண்டும். இவ்வாறான ஒரு போரியல் மாற்றங்கள் இடம்பெறுகின்ற பொழுது கனடா $2 பில்லியன் யுத்த தாங்கிகள் தயாரிப்பதாக ஒன்றிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் செய்கின்றது. யுத்த தாங்கிகளின் பயன்பாடு என்பது இனி வரும் காலங்களில் தேவையற்றதாக மாறிவிடப் போகின்றது என்கின்ற நிலையில் அது ஆராயாமல் செய்யப்பட்டதா அல்லது கனடிய அரசு என்பது மெத்தனமாக இருக்கின்றதா கொடுக்கிறதா போன்ற கேள்வியை எங்களிடையே ஏற்படுத்துகின்றது. ஆனால் அமெரிக்காவிற்கும் அவ்வாறான ஒரு ஆயுத மாற்ற தேவைதான் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது என்பதுதான் உண்மை.
12: சரி, இந்த நிலையில் இவ்வளவு இந்த வரி விதிப்பு விடயம் ஒரு பக்கம் இருக்க, போர் தொடர்ந்து செல்லுகின்றது. அதே போன்று ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பாகவும் கரிசனை கொண்ட நாடாக அமெரிக்கா இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த மிட்டம் தேர்தல்கள் பற்றி நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள். நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்க்கின்ற ஒரு முடிவு கிடைக்காத பொழுதில் என்னென்ன மாற்றங்கள் இந்த வரி விதிப்பு விடயங்களிலும் குறிப்பாக போர் அரங்குகளிலும் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
13: முதலே மாற்றங்களாக போர் அரங்கு என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக மாறும் என்று சொன்னால் அவர்களால் கட்டுக்கடங்காத அளவில் அவர்களது செலவழிப்பு என்பது செல்கின்றது என்பதை கட்சிகள் ஒத்துக்கொள்கின்றன. எனவே அவர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை என்பதை நிரப்ப வேண்டிய தேவை உள்ளவர்களாகவும் அல்லது 36 டிரில்லியன்களுக்கு அண்மித்து அந்த தொகையை எவ்வாறு நிரப்பீடு செய்வது என்கின்ற நிலையிலும் அவர்களுக்கான தேவை இருக்கின்றது. எனவே அது முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றது போர் அரங்கில் என்பது, போர் அரங்கு என்பது எவ்வாறு செல்லப் போகின்றது என்பதை அறிந்ததாகத்தான் பல, அதாவது முன்னணி ராணுவ தளபதிகள் போர் ஆரம்பித்த உடனேயே 3 தளபதிகள் ராஜினாமா செய்திருந்தது என்பது அந்த போரின் தன்மையை காட்டியிருந்தது. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த போர் வெல்லப்பட முடியாதது. இதற்கான காரணம் வந்து 2. 1, அந்த நாட்டின் தன்மை என்பது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஈரானுடனான போரை முடிக்க வேண்டும், அதேவேளை வேறு போரரங்களை திறப்பது என்பது உடனடியாக சாத்தியப்படுமா என்றால் அது குறித்த கட்டுப்பாடுகளை இந்த தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பொழுது மற்ற கட்சி அதற்கு கொண்டு வரலாம். அவ்வாறான ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது அது அவரை கட்டுப்படுத்துவதாக அமையும். அதை பொறுத்து குறிப்பாக அதாவது அவருடைய செயற்பாடுகள் பலவற்றிற்கும் முட்டுக்கட்டைகள் போடுகின்ற தரப்பாக அவர்கள் மாறுகின்ற பொழுது போர் தன்மை என்பது மாறுபடும். இது கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பி ஏற்ற போர் அல்ல. டொனால்ட் ட்ரம்ப் ஏமாற்றப்பட்டு உள்ளிழுக்கப்பட்ட போர் என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்கின்றது. அதாவது இஸ்ரேலின் நரித்தனத்தால் அமெரிக்கா பலிக்கடா ஆன ஒரு போர். அவ்வாறான நிலையில் அந்த போரில் இருந்து விடுபடுவதற்கான சந்தர்ப்பமும் ஏனைய போரங்களை திறப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. இவ்வாறு கூறுங்கள், தலிபான் என்கின்ற ஒரு அமைப்பு எவ்வாறு 2001 ஆம் ஆண்டில் இருந்து அதற்கு முதலும் அளிக்கப்பட்டு 2001 ஆம் ஆண்டு இரட்டை கோபுர தாக்குதலின் பின் அவர்கள் துரத்தப்பட்டு காடு மலைகள் என்று சென்று அவர்களை அழிக்க சென்றவர்களே அவர்களுடைய கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று தங்களுடைய உலங்கு வானூர்திகள் மற்றும் ஆயுத தளபாடங்களை அப்படியே கைவிட்டு அமெரிக்கா திரும்பியதை நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம். அவ்வாறான ஒரு நிலைக்கு அமெரிக்கா இனி செல்லாது என்றால் போரில் மாற்றங்கள் வருகின்றன, போர் ஆயுதங்கள் மாறி வருகின்றன. எனவே அது குறித்த கட்டுப்பாடுகளை இந்த தேர்தலின் பின்னான காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
12: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் சந்திப்போம்.
13: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
14: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
15: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
14: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
15: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
16: இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. அசாமில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து வருவதனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 21 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான மது விற்பனையில் உள்ள முக்கிய தடைகளை நீக்குவதாக கனடாவின் 9 மாகாணங்களின் முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றனர்.
12: ஹோமூஸ் நீரிணை மீது ஈரான் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினால் அது உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மார்கோ ரூபியோ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.
17: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
6: வரலாற்றில் இன்றைய நாள்,
7: ஜூலை மாதம் 22
8: 1998 இஸ்ரேல் அல்லது சவுதி அரேபியா வரையும் செல்லக்கூடிய ஒரு நடுத்தர தூர ஏவுகணையினை ஈரான் சோதனையிட்டது. 2003 மறைந்த ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனின் மகன்களான ஒடாய் அண்ட் குவாசே ஆகியோர் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டனர். 2009 21 நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. வட இந்தியா, நேபாளம், வங்காளதேசம் போன்ற இடங்களில் முழு கிரகணம் ஏற்பட்டது.
6: வரலாற்றில் இன்றைய நாள்.

0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ் சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று வளமையாக இருக்கின்ற வெப்பநிலை குறைவாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கும்.
1: காத்திருக்க ரொம்ப வெறியா
2: ஒரு மார்க்கமா இருக்கே.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதியை கருத்தில் கொண்டால் அதனுடைய வருமானம் 9.12 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி இருப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. அவற்றில் பொருட்களின் ஏற்றுமதி மூலமாக 7.73 பில்லியன் அமெரிக்க டாலரும் சேவை ஏற்றுமதியின் மூலமாக 1.938 பில்லியன் அமெரிக்க டாலரும் வருமானமாக ஈட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பெறுபேறுகள் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் நாட்டினுடைய ஏற்றுமதி துறையினுடைய செயல்திறனை பிரதிபலிப்பதாக ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது.

0: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணினுடைய விலை தொடர்ந்து அதிகரிப்பை பதிவு செய்கின்றது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணினுடைய விலை பீப்பாய் ஒன்றின் விலையாக 95 அமெரிக்க டாலராக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னர் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 92 அமெரிக்க டாலராக காணப்பட்டிருந்தது. சர்வதேச சந்தை நிலவரங்கள் மற்றும் பிராந்திய பதட்டங்கள் உட்பட்ட காரணங்கள் காரணமாக எண்ணெயின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதேபோன்று கனடாவிலும் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பது நீங்கள் அவதானித்த ஒரு விடயமாக இருக்கின்றது.
1: Can Smile Dentum, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரையில் நேர்கள் பல்கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்கலாம். காலை ஒலிபரப்பில் செய்திப் பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.